0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டுது அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ண ஒட்டுது, சரியில்லையே தலையில. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4. நம்மை நாமே 80% புரிந்து கொள்ளாமல் இருக்கும் போது அடுத்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே, நம்முடைய திறமைகளை தெரிந்து கொள்ளவில்லையே என வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நாம் யார் அப்படின்ற கேள்விக்கு நம்ம கிட்ட ஒரு பதில் இருக்கும். ஒரே பதில் கிடையாது, அது ஆளாளுக்கு மாறுபடும். ஒரு சிலர் தாங்கள் செய்வதை அடிப்படையாக கொண்டு ஒரு பதிலை வைத்திருப்பார்கள். எடுத்துக்காட்டுக்கு, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு ஆசிரியர், இந்த மாதிரியான பதில் சொல்லுவாங்க. செய்யக்கூடிய வேலை, தொழில், பணி இதுதான் தங்களுடைய அடையாளம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு எப்போ சிக்கல்கள் உருவாகும் தெரியுமா? வேலை பிடுங்கப்படும் போது, கைவந்த தொழிலை செய்ய இயலாத போது, பணி ஓய்வு பெற்றுவிட்ட பிறகு. இன்னும் ஒரு சிலர் தங்களிடம் உள்ளதை அடிப்படையாக வைத்து நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. ஏதேதோ பேசிட்டே இருக்கீங்களே, இத மறந்துடாதீங்க, நான் இன்னைக்கு ஒரு லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். எங்க காலேஜ்லயே நான் தான் அழகி, அழகி போட்டிகள்லாம் முதல் பரிசு வாங்குறது நான் தான், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடிய நபர்கள். இவங்களுக்கெல்லாம் சிக்கல் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாம போகலாம். செல்வம் என்பது செல்வதுதான், அழகு என்பது அழிவதுதான். ஆக ஒரு காலத்துல இருந்தது, இப்போ இல்லாம போகும்போது தங்களுடைய அடிப்படை அடையாளம் சிதைந்து விட்ட சோகம் இந்த நபர்களை மூழ்கடிச்சிடும். நான் யார் நான் கேக்குறீங்க, நான் தான் முதலாளி, அப்படிதான் இங்க எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு மத்தவங்க தன்னை பத்தி என்ன சொல்றாங்களோ அதை அடிப்படையா வச்சு தான் யார் அப்படின்ற கேள்விக்கு இவங்க பதில் தயாரிப்பாங்க. இங்க யார வேணாலும் கேட்டு பாருங்களேன், இந்த நிறுவனத்துல நான் தான் எல்லாமே ஆளினால் அப்படின்னு என்னதான் சொல்லிடுவாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, முதலாளின்னு குனிஞ்சு பணிஞ்சு கூப்பிட்ட நபர்கள் எல்லாரும் முதுகுக்கு பின்னாடி கஞ்ச பைய அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் தெரிய வரும்போது இவங்களுடைய அடையாளம் என்ன ஆகும்? ஆக இந்த உலகத்துல மத்தவங்க நம்மளை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா நம்மளோட அடிப்படை அடையாளம் நிலையா இருக்கணும். நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில முடிவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஒன்னே ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுத்து மற்ற விஷயங்களை புறம் தள்ளிட்டோம் அப்படின்னா அது ஆபத்தானதா முடிஞ்சிடும். யுவல் நோவா ஹராரி அப்படின்ற அறிஞர் சொல்றாரு, என்னில் உள்ள என்னை சார்ந்த ஒன்றை மட்டும் முன்னிறுத்தி மற்றவைகளை எல்லாம் மறந்து விடுவது அல்லது மழுங்கடிக்க பார்ப்பது எத்துணை பெரிய கொடுமை. எடுத்துக்காட்டுக்கு, நாம் எல்லாருமே தமிழர்கள், அதை மறுக்கவோ மறைக்கவோ தேவையில்லை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு பாடியவர் கவிமணி. ஆனா நாம தமிழரா இருக்கும் போதே நாமெல்லாம் இந்தியர்கள், குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? ஏதாவது ஒரு ஒன்ன மட்டும் இருக்க பிடிச்ச தக்க வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் மறுத்துட்டாலோ மறந்துட்டாலோ அது பெரிய மதியீனமா மாறிடும். இத்தனையும் நான் தான், நான் தான் இது எல்லாமே அப்படின்னு புரிஞ்சு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றாரு இந்த அறிஞர். அதனால நமக்கான ஒற்றை அடையாளத்தை நாம உருவாக்க கூடாது. நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆளுமையையும் ஒரே தொழிலாவோ மதமாவோ மொழியாவோ அல்லது உறவாகவோ நாம சுருக்கிக்கும் போது மற்ற திறமைகளும் உணர்வுகளும் மடிஞ்சு போயிடும். அதே போல எதிர்பாராத விதமா நாம தேர்ந்தெடுத்த ஏதோ ஒரு அடையாளம், ஏதோ ஒரு சூழ்நிலையால, ஒரு காரணத்தால நம்மளை விட்டு போகும்போது, உதாரணமா வேலை இழப்பு, உறவு முறிவு, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது ஒட்டுமொத்த வாழ்க்கையே பாழா போனது மாதிரியான கடுமையான மன அழுத்தமும் அடையாள நெருக்கடியும் ஏற்படும். நான் இது மட்டும்தான் அப்படின்னு ஒரு மனிதன் சுருங்கும் போது அது அந்த மனிதனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சுவரை உருவாக்கிடும். ஆக நமக்கு நாம பன்முக அடையாளத்தை உருவாக்கணும். ஒரே நேரத்துல ஒரு மகனாவோ மகளாவோ

ஊழியராகவோ ஒரு கலைஞனாகவோ ஒரு நண்பராகவோ இருக்கும் போது வாழ்க்கை சமநிலையோட இருக்கும். ஒரு விஷயத்துல தோல்வி வந்துட்டாலும் இன்னொரு விஷயம் நம்மளை தாங்கி பிடிக்கும். ஆக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகம், பகுத்தறிவு, கலைத்திறன், சமூக பொறுப்பு அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்துக்கும் போது ஒரு முழுமையான மனிதனா நம்மளால மலர முடியும். ஆக நான் யார் அப்படின்ற கேள்விக்கு விடை தேடும் போது நம்மள நாமளே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்காம நம்மளோட எல்லா பக்கங்களையும் நம்மளோட எல்லா திறமைகளையும் அங்கீகரிச்சு வாழ்றது தான் முதிர்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.0.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பயனில சொல்லாமை, அதிகாரம் 20, குறள் எண் 193. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. பயனில்லாத ஒன்றை பற்றியே விரிவாக பேசும் ஒருவனது பேச்சானது அவன் நல்ல பண்பில்லாதவன் என்பதை உலகுக்கு அறிவிக்கும். ஒருவன் தனக்கோ பிறருக்கோ எவ்வித பயனும் இல்லாத வீணான சொற்களை விரித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பானேயானால் அவனது நல்லொழுக்கமும் நீதியும் அவனை பற்றிய உயர்ந்த எண்ணங்களும் அற்றுப்போய்விடும். நல்ல குணம் இல்லாதவன் என்பதை அவனது பேச்சே உலகிற்கு வெளிப்படுத்திவிடும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல தேவைக்கு அதிகமாக பேசினால் நம்முடைய வார்த்தைகளின் வீரியமும் சமூகத்தில் நமக்கான மதிப்பும் குறைந்து கொண்டே போகும். குறைவாக பேசும்போது நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். மக்கள் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க தொடங்குவார்கள். தேவையற்ற வம்புகள், வாக்குவாதங்கள் இவை அனைத்தையும் தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக பேசும்போது நம்மை அறியாமல் ரகசியங்கள் அல்லது நமது பலவீனங்கள் பிறரிடம் வெளிப்படுத்திவிட நேரிடும். ஆக நிதானமாக தேவையான இடத்தில் மட்டும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய நபர்களே சிறந்த ஆளுமை திறமை கொண்ட நபர்களாக கருதப்படுவார்கள். சுருக்கமாக பேசுங்கள், சிறப்பாக வாழுங்கள். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவைய கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்கு தான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்பு தான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டு தான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

ஒரு ஊர்ல ஒரு இளவரசர் ஒருத்தர் புதிய ராஜாவா பொறுப்பேத்துக்கிட்டாராம். அவரை வாழ்த்தி நிறைய பரிசு பொருட்கள் வாழ்த்து மடல்கள்லாம் வந்துட்டே இருந்ததாம். தனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பத்திரப்படுத்திட்டாராம். அவர் நல்ல ஆட்சி பண்ணாராம். அவருடைய ஆட்சிக்கு கீழே எதிரிகள் பயந்து வாழ்ந்தாங்களாம். நல்ல மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். ஆனா அவருடைய அரண்மனையில ஒரு விசித்திரமான வரவேற்பு ஓரமா இருந்ததாம். அது என்ன அப்படின்னா, மன்னருடைய அரசவையில மன்னர் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய இடத்திலே அது இருந்ததாம். என்னது அப்படின்னா, அந்த அரண்மனையை துடைக்கக்கூடிய ஒரு துடைப்பம். அது எங்க வச்சிருந்தாரு அப்படின்னா, எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அழகான கண்ணாடிக்குள்ள அதை வச்சிருந்தாராம். யாருக்குமே ஏன் இதை மன்னர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கற துணிவு இல்லை. ஏன்னா மன்னர் இப்போ உயர்ந்த இடத்துல இருக்காரு, அவரை பார்த்தா எதிரிகள் பயப்படுறாங்க, நல்லாட்சி புரியுறாரு, அப்ப ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே கேட்க முன் வரல. ஒரு நாள் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்த அரசர், அந்த துடைப்பம் ஏன் அந்த கண்ணாடி பெட்டியில, அதுவும் என்னுடைய கண் பார்வை முன்னாடி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு. அப்போ ஒரு அமைச்சர் எழுந்து, ஆமா அரசே, இது வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடியது அல்லது வீட்டில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடியது. இதை கொண்டு வந்து தங்களுடைய அரண்மனையில் தாங்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் நேராக வைத்திருப்பது சரியாகப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாராம். உடனே அரசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, எல்லாம் ஒரு காரணமா தான் வச்சிருக்கேன். நான் ராஜாவா பொறுப்பேத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நிறைய பரிசு பொருட்கள் வந்தது, வாழ்த்து மடல்கள் வந்தது. அது போல இதுவும் எனக்கு கிடைச்ச ஒரு பரிசு பொருள் தான். இது கூடவே இருந்த வாழ்த்து மடல் ஒரு மூதாட்டி எனக்கு அனுப்புனது. என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை, அரசாட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை சுத்தமாக நீக்குவது உன்னுடைய கடமை, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. இந்த ஒரு வார்த்தைகளை நான் என்னைக்கும் மறந்துடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை என்னுடைய கண் பார்வையில படுற மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். ஆமா நேயர்களே, பெரியவர்கள் கூறக்கூடிய அறிவுரையை தன்னுடைய மனதில் ஏற்று செயல்படுத்துபவரே சிறப்பான வாழ்க்கையை அமைக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இருந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு குளத்துல நிறைய மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்ததாம். அதுல மூன்று மீன்கள் நெருக்கமான நண்பர்களா இருந்தாங்களாம். நண்பர்களா இருந்தாலும் கூட மூணு மீன்களுக்கும் மூணு வகையான சிந்தனைகள் இருக்குமா. அதாவது ஒரு மீன் எப்பவுமே ஆபத்துகள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வோட சிந்திச்சுட்டே இருக்குமா. ரெண்டாவது மீன் ஆபத்து வந்தா பாத்துக்கலாம், அப்போ எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்குமா. ஆனா இந்த மூணாவது மீன் என்ன யோசிக்குமா, ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா அது நம்ம கையில இல்ல, அது விதிவசம், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற மனநிலை கொண்டதான். இப்படிப்பட்ட மீன்கள் வாழக்கூடிய இந்த குளத்திற்கு ஒரு நாள் ரெண்டு மீனவர்கள் வர்றாங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்தி போயிருக்குது, ஆனா மீன்களுடைய ஓட்டம் அதிகமா தெரியுது. நாளைக்கு இங்க வந்து வலை வச்சு பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கிறத இந்த மூன்று மீன்கள்ல எப்போ விழிப்புணர்வோட இருக்குமே அந்த மீன் கேட்டுட்டு வேகமா ஓடி போய் தன்னுடைய ரெண்டு நண்பர்கள் கிட்டயும் சொல்லுது, நாளைக்கு இங்க மீனவர்கள் வரப்போறாங்க, நம்மள ஜாக்கிரதையா பாத்துக்கல அப்படின்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ரெண்டு மீன்களும் அந்த அளவுக்கு காதல வாங்கிக்கிட்ட மாதிரி தெரியல. ஆக மறுநாள் இந்த முதல் மீன் தண்ணிக்கு மேற்பரப்புல வரவே இல்லை, கல்லுக்கடியில மறைவா ஒளிஞ்சே இருந்தது. அது எதிர்பார்த்தது போலவே மீனவர்கள் வந்தாக வலைய வீசினாங்க, மீன்களை எல்லாம் அள்ளிட்டாங்க. இப்போ இந்த மீனுடைய இரண்டு நண்பர் மீன்களும் என்ன ஆயிடுச்சு, வலையில பிடிக்கப்பட்டுருச்சு. வலையில பிடிச்ச உடனே இந்த ரெண்டாவது மீன் ஆபத்து வந்தா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குமே, இறந்தது போல நடிக்குது. இந்த இறந்த மீன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி தண்ணில போட்டுடுறாங்க. அது ஓடி போய் கல்லுக்கடியில ஒளிஞ்சு மறைஞ்சுக்கிடுச்சு. ஆனா இந்த மூணாவது மீன், இந்த மீனவர்களை நான் எப்படி எதிர்க்க முடியும், என்னுடைய சக்தி என்ன, அவ்வளவுதான் விதிவசம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சிடுச்சு. ஆக இந்த ஆபத்து அப்படின்றது வாழ்க்கையுடைய முடிவு கிடையாது, அது நம்மளுடைய திறமையை நிரூபிக்க கூடிய ஒரு தேர்வு. விழிப்புணர்வோட சிந்திக்கும் போது எந்த ஒரு பெரிய புயலையும் நிச்சயமா எதிர்கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். இன்னைக்கு 23 ஜூலை 2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. ஒரு வியாழக்கிழமை மீண்டும் ஒரு இந்த நாளில் எல்லாருக்கும் காலை வணக்கம் வந்து சொல்லிவிட்டு காலையிலே நல்ல சீக்கிரமே வந்து விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வெளிச்சம் சீக்கிரமே வந்துருச்சு. நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த காலை பொழுதில் வேலைக்கு வந்து போயிட்டுருக்கக்கூடிய, கடலுக்கு கடற்கரைக்கு வந்து போயிட்டுருக்கக்கூடிய, இல்லை வீட்டு வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படியே நம்ம வானிலை நிலவரத்தை வந்து சொல்லிடலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது காற்று தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து வீசிட்டுருக்கு. அந்த காற்றோட திசையில் இன்னும் மாற்றங்கள் வரல. இந்த ஆடி மாதம்னா முடிகிற சமயத்தில் காற்றோட திசை எப்படி வந்து மாறிடும். 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து இன்றைக்கும் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். ஆனால் இன்னும் சில நாட்களில் வந்து மழை வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த காற்றோடு சேர்ந்து ஒரு 2-3 நாள் வந்து மழை வரும், வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு மழைக்காலத்துக்கான மழை இல்லை. திடீர்னு ஒரு முன்னறிவிப்பு மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அந்த மழை எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கும் மழை வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலோட இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
6: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகை பார்த்துக்க மாட்டாங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இதற்கு முன்னாடி வாரணம் 1000 மற்றும் பருத்திவீரன் 2 திரைப்படங்கள்லேருந்து 2 அழகான ஒரு பாடல்களை வந்து கேட்டு வந்தோம். அடுத்ததா என்ன தகவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நாளைக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு குறைதீர்ப்பு கூட்ட முகாம் வந்து நடைபெறிருக்கு. யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காகவும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்காகவும் இந்த கூட்டத்தொடர் வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் விவசாயிகளுக்கு நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆடி மாதம். அந்த ஆடி மாதம் தான் முடியும் போது இந்த ஆடி மாத இடைவெளிகளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உழுக ஆரம்பிப்பாங்க, அப்படியே விதைகள்லாம் வந்து தூவ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மழை வந்து சரியாக வந்து எல்லாமே நடக்கிறதுக்கான கரெக்டான சூழல்லாம் ஆரம்பிக்கும். இப்போ இந்த இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம விவசாயிகளுக்காக நம்ம கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் வந்து முகாம் நடக்கிறதுக்கு. அதனால் எல்லா விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகள் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாவட்ட ஆட்சியர் அழைப்புடுறாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. என்ன மாதிரியான தேவை இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து பேசாதான் தெரியாது. அவங்களுக்கான நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும். அரசிட்ட வந்து சொல்கிறதுக்காகவும் அரசிட்ட வந்து மனு கொடுத்து அதை வந்து பெற்றுக்கொள்றதுக்காகவும் ஏதாச்சும் ஒரு தேவை நிச்சயமாக இருக்கும். அந்த தேவையை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும், அவங்களுக்கு அவங்க கேட்ட விஷயம் நடக்கட்டும். அதற்கு முன்னாடி நம்ம நமக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அரசிட்ட வந்து தெரிவிப்போம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளுடைய பொதுமக்களோட நம்மளோட ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொது ஆவணங்கள் அரசு ஆவணங்கள்லாம் அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து வந்தாச்சு. நிறைய ஆவணங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பழசு தான் வந்திருக்கு. இப்போ எனக்குமே வந்து நான் அந்த வருமான சான்றிதழாக இருக்கட்டும் சரி, என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியானதுனா புதுப்பிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு இப்போ தான் தோணுது. நான் இப்போ ஒரு அரசு அதிகாரியோட கொஞ்சம் பேசும்போது அதெல்லாம் சீக்கிரம் புதுப்பிச்சிருங்கப்பா, இப்போனா வந்து ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் நிறைய வந்து இருக்குது. நம்ம முன்னாடி வந்து ஃபோட்டோலாம் இருக்காது, பெரும் நம்மளை பற்றின ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆனால் ஃபோட்டோ கூட வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரியான மாறிடுச்சு, நீங்கள் புதுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய ஆவணங்கள் வந்து புதுப்பிக்கப்படாமல் உங்களோட வீட்டில் இருக்கும், புதுப்பித்து வச்சுங்க. எல்லாமே வந்து ஒரு அவசர காலகட்டத்தில் எடுக்கும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, இது வந்து செல்லாது, இது வந்து பழசு, புதுப்பிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரச்சனையாகும். அதனால் ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நாள் விஷயமாக வந்து சொல்கிறது என்னென்னா, குடும்ப அட்டையில் இருக்க அனைத்து உறுப்பினர்களோட கேஓசி அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எல்லாரோட இந்த கைரேகை இருக்கட்டும் சரி, நம்மளை பற்றின தகவல் எல்லாத்தையும் குடும்ப அட்டையிலையும் நம்ம புதுப்பிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி கேஓஎஸ்சி வந்து பதிவு செய்யாத குடும்பத்தில் அட்டையில் இருக்கவங்க நியாய விலை கடைகளில் வந்து போயிட்டு அங்கே இதை வந்து புதுப்பிச்சு வச்சுங்க. ஏன்னா கடைக்கு வந்து போகிறவங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம தொடர்ந்து கடைக்கு போகிறவங்களுக்கு அவங்களே வந்து கூப்பிட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்களோட அந்த கேஓஎஸ்சினா வாங்கி வச்சுட்ருப்பாங்க. ஆனால் கடைக்கு எப்போவுமே போகாமல் ஏதாச்சும் ஒரு 2-3 விஷயங்களுக்கு மட்டுமே இந்த குடும்ப அட்டைகளை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக வந்து அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக வந்து பயன்படுத்த மாட்டீங்க, நான் ரேஷன் கடைக்கே வந்து பெருசாக வந்து போக மாட்டேன், ஆனால் என் ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா போய் புதுப்பிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ரேஷன் கடைக்கு வந்து போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் புதுப்பிக்கணும் அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் புதுப்பிச்சு வச்சுங்க. அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஏதாவது இடர்பாடு வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சலுகைகள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்க போடாமல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலுகை அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமே சரிவர கிடைக்கணும், அதனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் அரசு வந்து வெளியிடுறாங்க. அதனால் உங்களோட கேஓசியை மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு போய் அப்டேட் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துடாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்ம முட்டை விலை இருக்கு இல்லையா, முட்டை விலை அது வந்து உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், கோழிகளுக்கான இந்த தீவனம் அப்படி இருக்கு இல்லையா, தீவனம் அது வந்து ரேட்டு வந்து கூடியிருக்கு. அதுவும் நல்லாவே அதிகமான ரேட்டு வந்து கூடியிருக்கு. இப்போ கறிக்கோழிக்கான தீவனம் வந்து 50 ரூபாய் வந்து கிலோவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. முட்டைக்கோழிக்கு தீவனம் கிலோவுக்கு 35 ரூபா ரேட்டு வந்து கூடியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து கூடியிருக்கிறதுனால இதனால் இதை எது இந்த எதிரொலியால் ரேட்டு வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கறிக்கோழிக்கும் சேர்த்து முட்டைக்கோழிக்கும் அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம திடீர் திடீர்னு அதிகமான ரேட்டு வந்து பார்த்தோம் இல்லையா, எதுக்கு திடீர்னு ரேட்டு வந்து கூட்டுறாங்க, ஏன் இவ்வளோ ரேட்டு வந்து போகணும் அப்படின்னு சொன்னால், அது கோழிகளுக்கு வந்து கூடக்கூடிய அந்த மக்காசோளத்தோட வரத்து அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சனால கோழிகளுக்கு இறை அப்படிங்கிறது வந்து அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. அதனால தான் இதோட ரேட்டும் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,988 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,430 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் நல்லாவே ரேட்டு கூடியிருக்கு, 107,440 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்படுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. வணக்கம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதும் ஆகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின் கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில்

0: நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு RM சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20 15-21 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2 போட்டி நாளை மறுநாளும் 3 மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: மண்டபம்
5: மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கங்காறு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காறு எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதான். பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காறு எலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடை தேடி போறதுனால உடல் நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்களில் நம்ம இந்தியா இப்போ வந்து விளையாட போகிறாங்க, இந்திய வீரர்கள் வந்து விளையாட போகிறாங்க காமன்வெல்த் போட்டிகளில். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்த போட்டிகளில் நிறைய போட்டிகள் வந்திருக்கும். இதில் அந்த நம்ம காமன்வெல்த்துக்குள்ளே போயிட்டாவே எக்கச்சக்கமான பிரிவு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒலிம்பிக்ஸோட ஒரு தம்பி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காமன்வெல்த்தை. நிறைய வீரர்கள் வந்து வருவாங்க, நட்சத்திர வீரர்கள் நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமே காமன்வெல்த்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஒரு பரிசுகளை நிறைய பதக்கங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கு. முதல் 3 இடங்களுக்குள்ளே வந்து வராட்டலும் நிறைய இடத்துல நல்ல ஒரு வீரர்களாக வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 215 பிரிவுகள் வந்து இருக்க போகுது. 205 பிரிவுகளில் 215 தங்கப்பதக்கம் தான் இருக்க போகுது. அவ்வளோ போட்டிகள் வந்து இருக்க போகுது காமன்வெல்த்தில். அது இன்றைக்கி கோலாகலமாக தொடங்கியிருக்கு. பார்ப்போம் இந்தியாவில் எத்தனை பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்குன்னு. எல்லா வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்திய கிரிக்கெட் அணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிம்பாபேயோட இன்றைக்கி T20 போட்டியில் விளையாட இருக்காங்க. ஜிம்பாபே வந்து போயிருக்காங்க. நம்ம இந்தியா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வந்து போயிட்டுருக்காங்க. அயர்லாந்துக்கு போனாங்க, அடுத்து இங்கிலாந்து போனாங்க, இப்போ ஜிம்பாபே, இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியா அணி டூர் பயணத்தில் போயிட்டுருக்காங்க. போகிற நேரங்களில் இந்த வெளிநாடுகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மைதானங்கள் நம்ம இந்தியா சூழலுக்கு வந்து பெரிய அளவு கை கொடுக்க மாட்டேங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்தியா ஜெயிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட கடைசியாக நடந்த 7 T20 போட்டியில் 1 கூட நம்ம இந்தியா வந்து ஜெயிக்காதது மிக மன வருத்தம் தான். இந்தியா வந்து T20 ஒரு பெரிய அணி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சமயத்தில் இப்படி தொடர்ந்து 7 அப்படிங்கிறது, 6 ஒன்று வந்து மலையாளம் செய்யப்பட்டிருக்கு. அந்த 6 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அந்த கரையெல்லாம் போக்குமா இந்தியா அப்படிங்கிறத இன்றைக்கி பொறுத்திருந்து பார்க்கலாம். அது ஜிம்பாபேயோட எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்திய அணி அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியோட ஒரு புதிய பயிற்சியாளராக லட்சுமணன் அவர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கலந்துரையாடவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடைபெற இருக்கு. இது எல்லாத்துலேயும் உங்களோட குழந்தைகள் வந்து பங்கு பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கலந்துக்கலாம். நம்மளுடைய வினோ மஹாலில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு வந்து நடக்க இருக்கு. இதில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த முன்பதிவு பண்ணுறதுக்கான கடைசி நாள் இன்னைக்கு தான். இந்த கடைசி ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட குழந்தைகளோட பெயர்களை மற்றும் முகவரிகளை வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளோட பெயரும் வந்து அட்டாச் பண்ணப்பட்டு உங்கள் குழந்தையும் வந்து அந்த கலை இலக்கிய கொண்டாட்டத்தில் வந்து கலந்துக்கலாம். இதில் ஏன் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு காரணங்கள் நிறையவே இருக்குது. இதில் கலந்துக்கிறதன் மூலமாக குழந்தைகள் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு இடத்துல எப்படி வாசிக்கணும், ஒரு இடத்துல எப்படி தைரியமாக போய் முன்னே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்படும். அதே மாதிரி சந்தோஷமாக அன்றைக்கி வந்து இருக்கலாம், நிறைய வாசிக்கலாம், வாசிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து உங்களுக்கு தூண்டப்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. சந்தோஷமாகவும் நல்ல விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக அப்போ இங்கே இருக்கக்கூடிய கலை இலக்கிய கொண்டாட்டம் வந்து இருக்க போகுது. அதனால் உங்களோட குழந்தைகளை தாராளமாக வந்து கலந்துக்க சொல்லுங்கள். முடிஞ்சால் நீங்களும் உங்களை கூட்டிகிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி 709-443-9993 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணுங்கள். 709-443-9993. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய புதிய ரயில்வே நிலையம் இருக்கு இல்லையா, அது இன்னும் சில மாதங்களில் சில நாட்களில் வந்து திறக்கப்பட இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் திறக்கப்படுது. அப்போ ஏற்கனவே திறந்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இங்கே பாதைகள் அமைச்சு அங்கே ட்ரெயின்னா வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சில பல விஷயங்கள்லாம் தான் இருக்குது. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக திறக்கப்படலை, அது வேலைகள் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. வேலைகளுக்கு நடுவில் தான் அது வந்து திறந்தாங்க, ரயில்கள்லாம் வந்து போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாலத்தோட திறப்பிலாவோட சேர்த்து அது வந்து பண்ணாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் ஃபுல்லாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து திறந்துடும், அதுக்கான ஒரு பயன்பாட்டுக்கு வந்துடும் வந்துடும் சொல்லியிருக்காங்க. சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வசதியுமே இருக்குது, சிறப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட அந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுட்ருப்பாங்க. பக்கத்தில் அவ்வளோ மடம், அந்த அங்கங்கே வந்து சின்ன சின்ன மடம் மாதிரி வந்து கட்டி வச்சுட்ருப்பாங்க. தனித்தனியான அறைகள் வந்துருக்கும், ஓய்வூதியர்களுக்கான அறைகள் வந்துருக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கான அறைகள் இருக்கும், சாப்பாடுறதுக்கு சூப்பரான ஒரு கேன்டீன் இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து பயன்பாட்டுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4% வந்து வேலைகள் மிச்சம் இருக்கான். அதனால் நம்ம புதுசாக வரப்போகிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 ஆண்டில் 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தில் இருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு JB நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2 கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி டனாகாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். சாதனைகளை தாண்டி சந்தர்ப்பத்தையும் தாண்டி சாதனை

சாதனைகள் புரிய சந்தர்ப்பத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து சாமர்த்தியம் வந்து ரொம்ப அவசியம். இப்போ பெண்கள் இருக்காங்க, இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஒன்று வந்து அவங்க எவ்வளோதான் இது ஒன்றாலும் அவங்களுடைய ஒன்றே ஒன்று இருக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, நம்மளுக்கு ஒரு சக்தி ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க தன்னம்பிக்கையை வந்து யாராலையுமே மாற்றவே முடியாது. ஏன்னா நிறையா பேர் அப்படித்தான் புரியணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எல்ல வந்து கொஞ்சம் சோர்வாக போனாலும் நம்மளுக்குள்ள சக்தி, அதாவது நம்ம எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள அடிச்சுக்கிற யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். இன்னைக்கு சரவணன் என்ற சூர்யா அவங்களுக்கு வந்து பிறந்தனால 1975 ஜூலை 23 பிறந்திருக்காங்க. சிவகுமார், லட்சுமி இவங்களின் மகன், முதல் மகன். ரெண்டாவது வந்து கார்த்திக்கு, மூணாவது ஒரு பொண்ணு, மூணு பேரோட பிறந்திருக்காங்க நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு சிறப்பான நடிகர். இவங்களுக்கு வந்து சூரரை போற்று அந்த படத்தில் வந்து தேசிய விருதுமே கிடச்சிருக்கு. இவங்க வந்து நேருக்கு நேர் சூப்பர் ஹிட் பிளீஸ், அதாவது ஃபஸ்ட்டு படமே வந்து செம்ம ஹிட்டு வந்து சூர்யாவுக்கு. நேருக்கு நேர், பிதாமகன், காக்கா காக்கா, கஜினி, ஆயுத எழுத்து, இப்படி பல படங்களை நடிச்சிருக்காம்பல நம்ம சூர்யா. சூர்யா சரவணன் வந்து ஏற்கனவே நிறைய ஒரு நடிகர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறதுனால, நடிகர்கள் இப்படி பல பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு பேர் சூர்யா அப்படின்னு வந்து மணிரத்னம் அவங்க வந்து வச்சாங்களாம். சூர்யாவுக்கு அவங்க ரசிகர்கள் சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இவர்கள் சாதனை மீண்டும் சிறப்பாக புரியணும். இவங்க வந்து ஒரு அறக்கட்டளையுமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைகளை ரொம்ப அவங்களால் முடிஞ்ச உதவிகளை குழந்தைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களையும் கடலோசை பண்பலை 90.4 தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடலை கார்த்திகா தேவி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 0944-3-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: உங்க வயசு 60 16 இல்ல மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது உள்ள வாங்க
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும் அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால் மதுரை ராம்நாத் அண்ட் தென்காசி
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ் எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ் ஹை ஃபை ஃபீச்சர்ஸ் ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர் ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான் High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valladur, Ramanathapuram. Call 80127-9900.
3: ஆடினா
4: ஆடை
3: ஆடைனா
4: நம்ம ஆயுக்கன் டெக்ஸ்டைல்ஸ் ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்
3: ஆயுக்கன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க
4: ஆயுக்கன் டெக்ஸ்டைல்ஸ் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது 9:26 இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து சகோதரி பிரவீனா அவங்க வந்து சூர்யாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு மௌனம் பேசியதே அந்த படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சூசை அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு பார்வை ஒன்றே போதும் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் பிடிச்சி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டெல்லா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, தாளம்பூ சேலை அப்படின்னு ஒரு பாடல். சந்தியாராயப்பூர் கோயில் திருவிழா வந்து நாளைக்கு ஆரம்பிக்குது, அதனால் இன்றைக்கி காலையிலேயே மக்கள்கள்லாம் ரொம்ப களைகட்டி சிறப்பாக இருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தா ராம்நாடு இங்கெல்லாம் சரியான கூட்டம். ஏன்னா நேற்று ராம்நாடு போயிட்டுருந்தேன், எல்லோரும் ட்ரெஸ்ஸுகளை எடுத்துக்கிட்டு சும்மா சாலியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வியாபாரங்கள்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? சிறப்பு. நம்ம தொழில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு?
6: சந்தோஷம்.

0: சந்தோஷம். என்ன பாடல் வேணும், யாருக்கு வாழ்த்து?
1: எனக்கு வந்து பிரியா படத்துல இருந்து என்னுயிர் நீந்தானே உன்னுயிர் நான் தானே
0: பாடல். ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம்னா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: ஆட்டோக்கள்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. தங்கச்சி மடத்தில் வந்து ரெண்டு ஏரியா இருக்குது, ரெண்டு ஏரியாவுமே நல்லா களைகட்டது. ஒன்று இங்கிட்ட சர்ச்சு பக்கம் இருக்குது, ஒன்று இங்கிட்ட ஐயந்தோப்பு பக்கம் இருக்குது. ரெண்டு வேலையும் மக்கள்கள் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்காங்க. மத நல்லிணக்க திருவிழான்னு வேறு சொல்லியிருக்காங்க நம்ம நமக்குமாரனா. உண்மையிலே இந்த சத்தியாராயப்பர் கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு வந்து அந்த ராட்டனங்கள் அந்த வண்டிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான்லாம் வந்து ஒரு டீப்பு அந்த அண்ணன் ஊஞ்சல்னு ஒரு பெரிய ராட்டினம் போட்டிருந்தாங்க, அதில் ஏறி உட்காந்து தன்னால் அப்படியே மேலே போகும்போது சூப்பராக இருக்கும், ரைட்டு ஜாலியாக இருக்கும். அந்த கீழே இறக்கும் போது அத்தாடி ரொம்ப பயமாக இருக்கும், எங்கேயோ நம்ம பூமி விரிஞ்சு உள்ளக்க போகிற மாதிரி அந்தளவுக்கு அது சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு முடியலை, பிள்ளைகள்லாம் சிறப்பாக ஆடுங்க. உண்மையிலேயே எல்லோரும் போய் ஐயா சத்தியாராயப்பரை வந்து நல்லா தெரிவிச்சுட்டு இதோட நம்ம செல்வங்கள் நம்ம 16 செல்வங்களும் சிறப்பாக வளரணும்னு நாளைக்கு போய் எல்லோரும் வாழ்த்திட்டு வருவோம். நானும் போகிறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம வெளியூருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது டிக்கெட் மட்டும்தான் கொண்டு போவோம். ஆனா வெளிநாடுகளுக்கு பிளைட்ல போகும்போது ஏன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்னு மூணு விஷயங்களை கொண்டு போறோம் அப்படின்னு தெரியுமா? அதுலயும் குறிப்பா பாஸ்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சென்னை டு டெல்லி போறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி இருந்தாலே போதுமானது. அதுலதான் நாம யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத அந்த ஐடி மூலமா அரசே வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே வெளிநாடுன்னு வரும்போது நம்ம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்க ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும்ல. அதுல நம்மளோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, அட்ரஸ், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படின்னு எல்லா விவரங்களுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்போர்ட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. அடுத்து நம்புக்குமாரனை வந்து பிரியா படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருந்தாங்க. பரிதாப்பானு இவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு சந்தியாராயப்பர் கோயிலுக்கு வந்து போகிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல திருவிழாவை சிறப்பாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பட ஹீரோ படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் நல்லபடியாக போய் நல்ல ராயப்பரை தெரிச்சு உங்களுக்கு உள்ள அருளுக்கு என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ உங்களுடைய வேண்டுதல் பொருளாக நிறைவேற நானும் இறைவனை வேண்டுகிறேன். நீங்களும் போய் வேண்டிட்டு வாருங்கள். அட்வான்ஸு இனிய திருவிழா சந்தியா ஆப்பர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இது வந்து தங்கச்சி மடம் பாமனில் நிறைய சில ஊர்களில் இந்த திருவிழா வந்து நடக்குதான். இதில் கடலாடியிலையும் ரொம்ப சிறப்பாக நடக்குதான். எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். நெசக்கரங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா இருவரும் வந்திருக்காங்க. பாடல்கள் வருது தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரியை விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும். 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன். 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம்.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரிவா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10 மணி 2 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
4: அமளி ஜெனிஃபர்.
3: ஸோ நம்ம தீவுக்குள்ள ஒரு பெரிய திருவிழா நாளைக்குமே தொடங்க இருக்குது. இன்னும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நிறைய வீடுகளில் சூப்பராகவே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அமளியை காட்டையும் அதுக்கான சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் எப்படிக்கா போயிட்டுருக்குது?
4: ஆமாம் நிவாஷினி, நேற்றே ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. பூலாம் ரொம்ப அடிதடியாக இருக்கும், திருவிழா அப்போ வாங்கவே முடியாது. அதனால் பூலாம் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஆனால் ட்ரெஸ்ஸில் முக்கியமான வேலை இருக்கே, டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா, பிள்ளைகளுக்கு டைட் பண்ணணும், எனக்கு டைட் பண்ணணும், இந்த மாதிரி பல வேலைகள் அடிதடியாக போயிட்டே இருக்குது. இருந்தாலுமே காலையில் எப்போ விடியும், வெள்ளிக்கிழமை எப்போ வரும், சாயங்காலம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம்.
3: ஸோ இந்த மாதிரி தான் பல வீடுகளில் நிலைமையும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பூ அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு சமயத்தில் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கனால நிறைய பேர் முன்கூட்டியே ஞாயிற்றுக்கிழமையே வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சரி, இந்த மாதிரியான வேலைகளை நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சந்தியாபர் திருவிழா நாளைக்கு இருக்குது. எல்லாருமே சூப்பராக நைட்டு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இங்கிட்ட ஒரு பக்கம் சந்தியாகர்பர் திருவிழா அப்படின்னா நம்ம ஊரில் பல பகுதிகளில் முளக்கட்டு போட்டிருக்காங்க. குறிப்பிட்டு தங்கச்சி மடம் நடுத்தருவில் வந்து செவ்வாய்க்கிழமை முளக்கட்டு போட்டு அதுவுமே சூப்பராக ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்படி திருவிழாக்களாக நம்ம ஊருக்குள்ளே போயிட்டுருக்குது அப்படி கேட்கும்போதே நல்ல ஜாலியான ஒரு வைபாவுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே தொடர்ந்து போய் பேசுவோம். இன்றைக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TNPSC அப்படின்னு ஒரு விஷயம்தான். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேர் சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது இன்றைய கால நிறைய தமிழ்நாட்டோட மாணவிகளும் சரி இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது இந்த TNPSC எக்ஸாம் தான். ஏன் அப்படின்னா, இதுக்காகவே பல பேர் பல வருஷங்களா அவங்களோட எஃபர்ட்டும் சரி, சில பேர்லாம் வந்து காலேஜ் கூட படிக்காம நம்ம 12th முடிச்சோடனே நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்றோம், அடுத்து வந்து படிக்கிறோம், வேலைக்கு போறோம் அப்படின்னு பல கனவுகளோட இந்த எக்ஸாமுக்காகவே சூப்பராக வந்து அதுக்காக நிறைய முயற்சிகளையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட தொடர்ந்து TNPSC சரி, குறிப்பிட்டு இந்த SSC எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு தேர்வாணையம் சரி, அவங்களும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த தேர்வுகள் பத்தின புரிதல் அப்படின்றது கண்டிப்பா நம்ம பகுதியில குறைவா இருக்குதா, அது மட்டும் கிடையாது, அரசு பணி தேர்வுகள் பத்தின விழிப்புணர்வு அதிகப்படுத்த என்ன செய்யலாம், இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கலாம். நீங்க ஒரு TNPSC-க்கோ இல்ல SSC எக்ஸாம்க்கோ ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை வந்து எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட நம்ம நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 7094439993. இந்த TNPSC பத்தின ஒரு விரிவான தகவல்களை இப்ப நம்ம வந்து நம்ம அமளிய காட்டிருந்தா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
4: TNPSC எக்ஸாம்னா என்னன்னா, தமிழ்நாடு அரசு சார்ந்த வேலைகளுக்கு திறமையானவங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்துகிற போட்டி தேர்வுகள் தான் TNPSC எக்ஸாம்னு சொல்கிறோம். TNPSC எக்ஸாம் போட்டி தேர்வுங்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற ஒரு போட்டி தான். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா அரசு அலுவலர் உதவியாளர்ல இருந்து மாவட்டத்தோட துணை ஆட்சியர் பதவி வரைக்கும் கிடைக்கும். எக்ஸாம் எழுத தகுதியா இருக்கிற எல்லாருமே தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்தியாவோட மற்ற மாநிலத்தவரா இருந்தாலும் கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடத்துவாங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமாவோ இன்டர்வியூவாவோ நடத்துவாங்க. போஸ்டிங்கை பொறுத்து அது ரிட்டனாவோ நேர்காணலாவோ இருக்கும். குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ண நம்ம டிகிரி முடிச்சிருந்தா போதும். குரூப் 3 எக்ஸாம் எழுத துறைகளை பொறுத்து தகுதிகள் வந்து மாறுபடும். குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண 12 வகுப்பு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். குரூப் தேர்வுகளை பொறுத்தும் இந்த வயது வரம்பும் தீர்மானிக்கப்படுது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட்இன் இதன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
3: ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி குரூப் 5, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8 வரைக்கெல்லாம் எக்ஸாம்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான தகவல் தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நல்ல மோட்டிவேஷனலான 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: Finger.
1: Eh? Wong gak

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:18 தான் நம்ம இருக்கோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் அமளி ஜெனிஃபர் மற்றும்
7: நிவாஷ்னி. தொடர்ந்து TNPSC SSC இதுக்கான தேர்வுகள் பற்றின வெளியிருப்புகளை நம்ம அரசு சார்பில் வெளியிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றின பல தகவல்களை தான் நாமளும் பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் சமீபமாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அப்படின்னா, இந்த TNPSC குரூப் 1க்கான தேர்வை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான தகவல்கள், ஏன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் வேணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேஜஸில் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் நம்மளுடைய அமளி அக்காவுமே தொடர்ந்து சொல்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ நாமளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: குரூப் 1 எக்ஸாம் எழுத ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. வயசு பார்த்தீங்கன்னா பிரிவுகளை பொறுத்து மாறுபடும். ஆனால் கண்டிப்பாக 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த எக்ஸாமில் கிடைக்கிற போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், வணிக வரி அதிகாரி, துணை பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி, மாவட்ட பஞ்சாயத்து அதிகாரி, துணை தீயணைப்பு அதிகாரி, இப்படி பல உயர் பதவிகள் இந்த குரூப் 1 எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணோன்னா கிடைக்கும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, 3 ஸ்டேஜில் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா ப்ரிலிம்ஸ், அது வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அது எப்படின்னா, நம்ம ஸ்கூல் டைமில் எல்லாம் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் எழுதுவோம்ல, கரெக்டாக சரியான விடையை தேர்ந்தெடுத்துதுங்க, அந்த மாதிரி எந்த ஆன்சர் கரெக்டோ அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 300 மார்க்குக்கு நடத்துவாங்க. இதில் நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் முதன்மை தேர்வுக்கு செலக்ட் ஆகும், அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகும். இந்த மெயின் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, விரிவான விடை எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி, அது இதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக 4 பேப்பர்ஸ் மாதிரி விரிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். 3வது எக்ஸாமான இன்டர்வியூ, இந்த முதன்மை எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த இன்டர்வியூக்கே நம்ம வந்து செலக்ட் ஆகும். இப்படி குரூப் 1 எக்ஸாம் எழுத 3 ஸ்டேஜாக தீர்மானிக்கப்பட்டு வச்சுருக்காங்க தேர்வாணையம்.
7: கண்டிப்பாங்க, குரூப் 1 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, 3 எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அதுக்கான தேர்வுக்கான அறிவிப்பு வந்து சமீபமாக அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எப்போ அப்படின்னா, இது வந்து ஜூன் மாதத்துலேயே அறிவிச்சிட்டாங்க. June 30 July 29 வரை இதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னுமே நம்ம சொல்லலாம் அப்படின்னா 6 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நாமளுமே குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு தகுதி உள்ளவங்க, எனி டிகிரி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் இது வந்து அறிவு போகிற போது பல இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் வந்து அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 26 வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதுக்கான போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் 26 வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய இளைஞர்களுக்குமே இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். இருந்தாலும் படிச்சு நாமளும் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 26 நபரில் நாமளும் ஒரு ஆளாக கூட ஆயிடலாம். ஸோ இதுக்கான மேக்சிமம் ஏஜாக வந்து 34 வயசு வரைக்கும் இருக்குது. ஸோ 21 வயசுலேருந்து 34 வயசு வர உள்ள நபர்கள் வந்து தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம். அது மட்டும் கிடையாது, இதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 ஒரு லட்சத்தையும் தாண்டி நம்மளுக்கான அந்த சேலரி போடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் என்ன, இந்த 3 ஸ்டேஜை வந்து கடந்து அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம் எழுதி அப்புறம் பாஸ் ஆக வேண்டிய ஒரு நிலையுமே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க www.tnpsa.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 300 மார்க் அப்படின்றதுக்கு 170+ வந்து எடுத்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு போயிடலாம். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்றது அந்த கட் ஆஃபில் இல்லாமல் நம்ம வந்து ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷனில் படித்தோம் அப்படின்னா நாமளும் ஒரு அதிகாரியா ஆகிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:32. நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து இந்த TNPSC SSC இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கான அறிவிப்புகள் வந்து நம்மளுடைய அரசு சார்பில் இருந்து தொடர்ந்து அறிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு புரிதல் அப்படின்றது நம்ம பகுதியில் குறைவாக இருக்குதா அப்படின்னும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதை பற்றின விழிப்புணர்வை கண்டிப்பாக எப்படி ஏற்படுத்தலாம் இதை பற்றி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு வரிசையில் குரூப் 1 எக்ஸாம்க்கு அப்புறமா இருக்கிறது கண்டிப்பா குரூப் 2 2A. இது என்னடா ரெண்டுமே ஒரே மாதிரியான பெயரா தான் இருக்கு, இதுக்கான அந்த போஸ்டிங்கா இருக்கட்டும் இல்ல படிக்கிற விதம் எப்படி மாறுபடும் இல்ல எக்ஸாம் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் இப்படின்றத பத்தி நம்மளுடைய அமலி ஜெனிஃபர் அக்கா இன்னுமே நமக்கு வந்து விரிவா சொல்லுவாங்க.
3: குரூப் 2 எக்ஸாம் எழுதவும் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஆனால் இந்த குரூப் 2 எக்ஸாமை என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னா குரூப் 2 குரூப் 2A அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப் 2 குரூப் 2A என்ன வித்தியாசம்னா குரூப் 2 வந்து இன்டர்வியூ இருக்கும், குரூப் 2A இன்டர்வியூ இருக்காது. குரூப் 1 மாதிரியே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஆனால் இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸும் மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸாமுகளுக்கு வந்து

0: இஞ்சிக்கலாம். இப்ப களத்துல இருந்து நேயர் ஜோஸ் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு நாம இத பத்தின ஒரு தகவல்களை விரிவா பேசி தெரிஞ்சுக்கலாம்.
1: பேரு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேரு ஜோஸ். நான் இங்க வந்து பாமன் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்ப இந்த காலகட்டத்துல டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி அப்படின்ற தேர்வுகளை அடுத்தடுத்து வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க. நிறைய தேர்வுகளை நம்ம அரசு வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து வெளியிடுறாங்க. இதுல போகணும், இதுல நல்ல ஒரு வேலைக்கு வந்து போகணும், பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு எல்லா ஊர்ல இருந்துமே மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க. நம்ம ஊர்ல அதை பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து குறைவா இருக்கா, என்ன நினைக்கிறீங்க நீங்க?
2: கண்டிப்பா வந்து கம்மியா தான் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரைவேட் ஜாப், அதாவது கஷ்டமே படாம ஒரு 15,000-20,000 சம்பளம் கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முன்னாடிதான் வந்து சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வாத்தியாரா இருந்தாதான் பொண்ணு கொடுப்பேன், கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாதான் கல்யாணம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, காக்காசு சம்பளமா இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் காசா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ அது வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சாலும் ஒரு 20,000 வேகன்சிக்கு 1,000-2,000 பேர் எக்ஸாம் எழுதும் போது எப்படி மாறிதுன்னா, வெறும் 20,000 ஆனா 1,000-2,000 பேர் எழுதும் போது நம்ம ஃபெயில் ஆயிருவோமோ அப்படின்ற ஒரு சின்ன மன அழுத்தம் தான் வந்துட்டு எப்படி மாத்திருதுன்னா, நம்ம எக்ஸாம் எழுத வேணாம், நம்ம பேசாம பிரைவேட் ஜாப்புக்கே போயிடலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்திருது.
1: இப்ப இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை, இது பத்தின ஒரு ஆர்வத்தை மக்களிடையே கொண்டு வர, நம்ம பகுதியில கொண்டு வர என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க?
2: முடிஞ்சவரை என்ன பண்ணலாம்னா, அந்த 10th 12th படிக்கும் போதே, 10th கூட வேணாம், 12th படிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த டிஎன்பிஎஸ்சினா என்ன, நம்ம டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம இந்த ரயில்வேல நிறைய எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேது. எல்லாருமே எதை மட்டும் பாக்குறாங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 மட்டும் தான் பாக்குறாங்கன்னா, அது வந்து குரூப் 7, 8 நிறைய இருக்கு, அது யாருமே பார்க்கவே மாட்டாங்க. இது பத்தின புரிதல 12th படிக்கும் போதே ஏற்படுத்த ஆரம்பிச்சிடணும். இது படிச்சாதான் இது ஆக முடியும் அப்படின்றத வந்து ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள் கிட்டையும் கொஞ்சம் வந்து எடுத்து சொன்னோம், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலாம், நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பகுதியில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து இதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. நம்ம கடலுக்கு போனோமா வந்தோமா, கடல் சார்ந்த தொழில மட்டும்தான் இன்னுமே இருக்காங்க, இன்னுமே யாருமே வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்பு, இந்த ஒயிட் கலர் ஜாப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இன்னும் யாருமே போகாம இன்னும் அந்த கடல் சார்ந்த தொழிலே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் இந்த டிஎன்பிஎஸ்சி பத்திலாம் புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு நல்ல ஒரு விளக்கமே கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுது. நீங்களுமே டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
2: எனக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்து ஒரு பாட்டு, எல்லாச்சும் ஒரு பாட்டு.
1: நன்றி
2: நன்றி.
0: களத்திலிருந்து நம்மளுடைய இணைய ஜோஸ் அவங்க வந்து சூப்பரான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய புரிதலோடையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாம் உடைய புரிதல் ஒரு சாதாரண நம்ம ஒரு நபர்களுக்கு புரியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு சில கட்டங்களில் புரியாமல் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டுமே அவங்க வந்து குரூப் 2, 2A வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சமீபமாக தான் குரூப் 1 அறிவிப்புமே வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, வெளியிடும் போது அதில் வந்து 26 வேகன்சி அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டேன், என்ன நீங்க வந்து குரூப் 1 வந்து எக்ஸாம் எழுத போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நானா எழுத மாட்டேன் கண்டிப்பா, 26 வேகன்சி எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும், அதனால அதெல்லாம் வேணாம், நம்ம இப்படியே வந்து குரூப் 2 படிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி 26 வேகன்சி எல்லாம் கண்டிப்பா நமக்கும் ஒரு வந்து கிடைக்கும், நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு முயற்சி பண்ணி கண்டிப்பா அதுல என்ன இருக்குது, அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது கண்டிப்பா எல்லாருக்குமே முக்கியம். ஸோ வந்து இதுக்கான தகுதி இருக்குது இல்லை இதுக்கான ஆசை இருக்குது அப்படின்னா எல்லாருமே குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதற்கான நாள் வந்து இன்னும் 6 தான் இருக்குது, ஜூலை 29 அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக அப்ளை பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எழுதணும் அப்படின்னா நாமளுமே பாஸ் ஆகலாம். செப்டம்பர் 6 எக்ஸாம், அதையும் மறக்க வேண்டாம், ஆன்லைனில் தான் எக்ஸாம். ஸோ அடுத்து வந்து குரூப் 2, அதுக்கான ஒரு விஷயத்தை தான் கடைசியாக சொன்னோம்லையா, இதுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரூப் 2 எக்ஸாம்கான ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வந்து நம்ம என்ன விஷயங்கள் படித்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டடாக படித்து வச்சுக்கணும், தமிழ் சோசியல், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் அஃபேர் அவேர்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே

தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இதை பத்தின மேலும் சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஜோஸ், அவங்க சூர்யா பர்த்டே அன்னைக்குனே ஒரு அழகான சூர்யா பாடலுமே கேட்டிருக்காங்க. தொடர்ந்து வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:46. குரூப் 2A இது பற்றின நிறைய குழப்பங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இதில் வந்து என்னென்ன மாதிரியான பதவிகள்லாம் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து குரூப் 2க்கான பதவிகள்னு பார்த்தோம் அப்படின்னா RI, சப் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரியான உயரிய பதவிகள் எல்லாமே குரூப் 2ல இருக்கும். குரூப் 2A அதை விட கொஞ்சம் குறைவான பதவிகளாக வந்து இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க்கு, சீனியர் இன்ஸ்பெக்டர், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது சேவைக்கான ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான பதவிகள் வந்து குரூப் 2A வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். நம்ம நாளில் வந்து ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்ஸ் முதன்மை தேர்வில் தான் வந்து நம்மளுக்கு வேறுபாடு காமிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2க்கு வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது இப்போ என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி தான் குரூப் 2 மெயின்ஸ் வந்து இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இளைஞர்களும் சரி மாணவிகளும் சரி தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமா குரூப் 2A வந்து இப்போ சமீபமாக அதிகரிச்சிட்ருக்குது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புமே இருக்குது. இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ், சோஷியல், எக்கனாமிக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடப்பிரிவுகளையும் படித்து தான் ஆகணும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம டிகிரி வந்து படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது சார்ந்து உள்ள அந்த ஜெனரல் ஸ்டடிஸ்னு சொல்லுவாங்க, பொதுவாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மெயின்ஸில் வந்து அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ அதுவும் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 709-4-3-9-9-3.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நான் இவாஷினி மற்றும்
3: அமலி ஜெனிஃபர்.
2: ஸோ இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும், நாமளும் ஒரு அரசு அதிகாரி ஆகிடணும், பெரிய பதவிகளில் நாமளுமே ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை ஒரு சிலர் வந்து சில தவறான விஷயங்கள்லாம் சொல்லி சரி நீ விட்டுரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விழிப்புணர்வு அப்படின்றது நம்மக்கிட்ட இந்த எக்ஸாம் பற்றின புரிதல் பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் சொல்றாங்க. சோ அந்த அளவுல இத பத்தின ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட கம்மியா இருக்குதா, அது மட்டும் கிடையாது, இத வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவிகள் மத்தியிலையும் ஏற்படுத்த என்ன பண்ணலாம், இத பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியிலயுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில அடுத்ததான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் அட்டன் பண்றதே இல்ல அப்படின்னு இன்னொன்னுமே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம்க்காக நம்ம வந்து எங்க போகணும், ஏன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சென்டர்ஸ் வந்து கொஞ்சம் தூர தூரமாக தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த எக்ஸாம்லாம் வேணாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துடும். ஆனால் இதுலேயுமே நிறைய நல்ல விஷயங்களுமே இருக்குது, அதை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி களத்திலிருந்து நேயர் ஜெயமாலினி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுவாங்க?
5: என் பேர் ஜெயமாலினி, எங்க ஊர்ல சின்ன பாவம்.
4: அக்கா, இப்ப நம்ம பகுதிகளில் இந்த டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரியான அரசு தேர்வுகள் எழுதுறவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அரசு ஊழியர்கள் அப்படிங்கறது நம்ம பகுதியில இருந்து பெரிய அளவுக்கு பார்க்கவே முடியல, ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன பாக்குறீங்க?
5: ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கு வந்து மார்க் ஃபர்ஸ்ட் காரணமா இருக்கு. அது அப்படியே போய் எழுதினாலும் எக்ஸாம் எழுதினாலும் கட் ஆஃப் மார்க் மூலியமா தான் வேலையே கிடைக்கும். அதனால அதை யாரும் விரும்ப மாட்டேங்கிற சின்ன சின்ன கடைகள் இதுகளில் போய் நின்று படிக்கிறதுக்கு போறதே வேற இருக்கு. அது அந்த டிஎன்பிசி இதுகளுக்குலாம் போறதுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் யாரும் கிளாஸ்ன்றது தனிப்பட்ட முறையில் யாரும் எடுக்கிறதும் கிடையாது. அதனாலயே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுறது முதல் காரியம்.
4: நீங்க எதுவும் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணிருக்கீங்களா?
5: நான் போய் 2 டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனால் ரிசல்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அது கட் ஆஃப் மார்க் இருந்தால் மட்டும் அதுக்கு உள்ளே போக முடியும். அதனால அந்த 2-3 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன், போகலை.
4: அரசு தேர்வுக்குள்ள போறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க? அதை சொல்லுவோம்,
5: அரசு தேர்வுக்குள்ள போறதுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். நல்ல வருமானம் இருக்கும், நம்ம குடும்பத்தை அதுலயே கொண்டுகிட்டு போயிடலாம். அரசு தேர்வுக்குள்ள போய் எக்ஸாம்ல போய் அதுக்கெல்லாம் வேலைக்குள்ள போயிட்டோம்னா ஈஸியா கிடைச்சிட மாட்டேங்குது. அரசு தேர்வுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது.

0: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. அக்கா உங்களுக்கு என்ன பாடல் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். பாடல்
1: எஜமான் படத்துல இருந்து போடுங்க பாட்டு.
0: நன்றி அக்கா.
1: நன்றி.
2: நம்ம ஜெயமாலினி அக்காவுமே ரெண்டு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமும் தொடர்ந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் வந்து அக்கா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸாம் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அதில் பாஸ் ஆகிட்டு தான் அடுத்த வேலையை அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நம்மளுடைய பகுதியிலேருந்து ஒரு அதிகாரி உருவாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குது. அதை பற்றி நாமளும் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி TNPSC இல்ல SSC இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ட்ரை பண்ணதுண்டா?
3: இல்லப்பா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரியான இதெல்லாம் போய் பழக்கம் அப்படிங்கறது ஆகணும்னே இல்ல. என்னுடைய எய்ம் அப்படிங்கறது ஒரு IT கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது சின்ன வயசுலயே இருந்தது. அதனால இந்த TNPSC எக்ஸாம் அது இதை பத்தி எல்லாம் விஷயம் எனக்கு தெரியும், ஆனா நான் ட்ரை பண்ணி எழுதினதுலாம் கிடையாதுப்பா.
2: ஓகே. நான் இப்படி இருந்தாலுமே தொடர்ந்து TNPSC SSC எக்ஸாம்க்கான அறிவிப்புகள்ங்கிறது வந்துகிட்டேதான் இருக்குது.
3: ஆமா ஆமா.
2: சோ இத பத்தி ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்குதா இல்ல ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
3: நிச்சயமாக கம்மியா தான்ப்பா இருக்கு. எல்லாருக்குமே பேங்க் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே தவிர்த்து TNPSC குரூப் எக்ஸாம் இத பத்தி எல்லாம் அவ்வளவாக தெரியல. காரணம் அதற்குரிய அந்த ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வானொலிகள் தான் அதிகம் பண்ணறதே தவிர்த்து தொலைக்காட்சிகள் அப்படிங்கறத அதை பத்தி பெருசா எடுத்து பேசுறது இல்ல. அதனாலதான் மக்களும் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க அல்லது தெரிஞ்சவங்க கூட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. சோ இதனுடைய அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப குறைவாக மக்கள் மத்தியில இருக்கிறதுனால இத பத்தின அந்த ஒரு புரிதல் அப்படிங்கறது மக்கள் கிட்ட இன்னும் வரணும்னு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
2: ஓகே. நான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்த என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து சின்ன வயசுல எப்படி வந்து இத பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம்?
3: இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இப்படி எல்லாம் சலுகை இருக்கும், இப்படி எல்லாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்க சொல்லலாம். அதே மாதிரி வானொலி நிகழ்ச்சிகள்ல கேட்கும் பொழுது ஆப்வியஸ்லியா இந்த எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணறது, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்ட்டுன்னு சில பேர் வந்து பேசுவாங்க, அதன் மூலியமா கேட்கலாம். அதே மாதிரி இந்த குரூப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா, என்ன மாதிரியான அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டுன்னு நாமவே தேடி தேடி நெட்லயும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டவங்க கிட்ட இருக்கக்கூடிய அழகியல் என்ன, அதை எப்படி கிளியர் பண்ணலாம், அதை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது ஆப்வியஸ்லி இவங்களும் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவதற்கான கிளியர் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைச்சு கொடுக்கும் இல்லையா?
2: கண்டிப்பானா. என்னதான் வந்து நம்ம நல்லா படிச்சுட்டே அப்படி இந்த எக்ஸாம்க்கு இருந்தாலுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பணம் இருந்தாதான் வேலை, அது மாதிரி நல்லா இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அத
3: ஆமா, கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்து படிக்கணும். நேர மேலாண்மை அப்படிங்கறது ரொம்ப முக்கியம், அழகா டைமை மேனேஜ் பண்ணி அவங்க படிக்க கத்துக்கணும். அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது எல்லாமும் ரொம்ப முக்கியம். அப்போ சில பேரு எழுத்து தேர்வு சூப்பரா எழுதிடுவாங்க, ஆனா அந்த நேர்முக தேர்வு அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தங்களுக்கே அந்த ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது பண்ணிட்டு நீங்க குறிப்பிட்டது போலதான், ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் கிடைக்கல, ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணோம் கிடைக்கல, கிடைக்கிற வரைக்கும் நான் அதை பாஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு நான் போவேன்ப்பா அப்படின்ட்டுன்னு கொள்கை ரீதியாக முடிவு எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நிச்சயமா இதை பத்தின அந்த புரிதலோட அவங்க கிளியர் பண்ணி வாழ்க்கைய ரொம்ப சூப்பரா வாழ்ந்து காட்டலாம் இல்லைங்களா?
2: கண்டிப்பா. நான் சூப்பரான ஒரு விஷயமே இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து இது திரைப்படத்தின் பெயர், அதுல இருந்து அண்டங்காக்கா கொண்டக்காரி அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி அண்ணா. வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா வந்து இந்த TNPSC அப்படின்ற ஒரு தேர்வு பத்தின ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நமக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து குரூப் 2A வந்து நாமளுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா குரூப் 3 பத்தின தகவல்களோட நம்மளுடைய அமலியக்காவுமே இணைஞ்சிருக்காங்க.
4: குரூப் 3 எக்ஸாம் வந்து குரூப் 2 மாதிரி தான். இந்த குரூப் 3 குரூப் 3A அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. குரூப் 3 சிவில் சர்வீசஸ் போஸ்டிங்காகவும்

0: குரூப் 3A சர்வீசஸ் போஸ்டிங்காகவும் நடத்திட்டு வராங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 எக்ஸாம் வந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளை செலக்ட் பண்றதுக்காக நடத்தப்படுது. அதே மாதிரி குரூப் 3A எக்ஸாம் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர், அப்புறம் தொழில்துறை கூட்டுறவு சங்கங்களில் வணிகத்துறையில் ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங்காகவும் நடத்திட்டு வராங்க. இந்த எக்ஸாம்களுக்கு அப்ளை பண்ண வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். சில பிரிவுகளுக்கு வந்து வயது தளர்வு இருக்கு. குரூப் 3 எக்ஸாமுக்கு இன்டர்வியூ கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 போஸ்டிங்க்கு டிகிரி முடித்தவங்க, 12th முடித்தவங்க, 12th 60% மார்க் வாங்கினவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். குரூப் 3 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ரிட்டன் எக்ஸாமாக ரெண்டு பகுதியெல்லாம் நடக்கும், பகுதி ஏ பகுதி பி. பகுதி ஏ பார்த்தீங்கன்னா பொது தமிழில் 180 மார்க்ஸ் நடக்கும், அதாவது 100 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் 60 மார்க் எடுத்தால் போதும். பகுதி பி பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் தான், 3 மணி நேரம் நடக்கும், 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க, ரெண்டு பகுதிக்கும் சேர்த்து மொத்தம் 300 மார்க்ஸ். இது ரெண்டுலேயும் சேர்த்து 90 மார்க்ஸ் வாங்கினா நம்ம பாஸ். பகுதி ஏல 60 மார்க் வாங்கினா மட்டும்தான் பகுதி பிக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பகுதிகளையும் எடுத்த மார்க்ஸை வச்சு தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங்கும் கிடைக்கும். குரூப் 3 எக்ஸாமில் சிலபஸ் என்னென்னா, பொது அறிவு, நடப்பு நிகழ்வு, புவியியல், இந்திய வரலாறும் பண்பாடும், இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு வரலாறு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, இந்த மாதிரி தலைப்புகளில் இந்த சிலபஸ் அடங்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 குரூப் 3A எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கலாம்னா, 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள புத்தகங்களே போதுமானது.
1: ஸோ குரூப் 3A பற்றி நிறைய நேயர்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: பிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு தேர்வு பல இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கனவாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காகவே நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னுமே தியாகம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த கல்லூரி நாட்கள்லேருந்தே ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு பாதையில் போகும். கண்டிப்பாக கல்லூரி நாட்கள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம 12th முடித்த கையோடே இருப்போம் இல்லையா, சும்மா வீட்டில் தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான டைமில் டிஎன்பிஎஸ்சினா அதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் டைம்லயே அதுக்கான அந்த கோச்சிங் கிளாஸோ இல்லை வீட்டில இருந்தே படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான புத்தகங்களை கலெக்ட் பண்றது இப்படியான விஷயங்களை நாம இறங்கிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் ஒரு காலேஜ் முடிக்கும் போது கரெக்டா நம்மளால ஒரு வேலையோட இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பல பேருடைய கனவா இருக்கிற டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்குது. நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா கூட இந்த கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்குமான கேலண்டர், அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் நிறைய பேரும் நம்ம பகுதியிலேருந்து எழுதுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாராளமாக நிறைய பேர் எழுதுறோம், ஆனால் பாஸ் ஆகி வெளியே வர்றோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு அப்படின்றது நம்மக்கிட்ட குறைவாக இருக்குதா இல்லை அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. ஒரு நேர்மை நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கமா?
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சேலம் அமானி கொள்ளாம்பட்டி காட்டூர் கே கணேசன்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப உங்களுக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம் பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது?
3: கண்டிப்பா இது அவசியம், ஏன்னா எங்க உறவினர்கள் அந்த மாதிரி இப்ப டிஎம்ஸ் எல்லாம் எழுதி ஆர்ஐஏ கிராம விஓ இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கிறாங்க. அதே போல இப்ப என்னுடைய பேத்தி வந்து எங்களுடைய மூத்த பொண்ணுடைய மகள் தீபத்தரணி வந்து இப்ப அவங்க வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜி சேர்ந்துட்டாங்க, ஆனா இருந்த போதும் இப்ப அந்த தேர்வுகளை எழுத
2: சொல்லியிருக்கிறேன்.
3: வரக்கூடிய காலத்துல அந்த தேர்வு எழுதணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் காலேஜ் முடிச்சு நீங்க மறுபடியும் வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு இடையில இந்த பிஎம்சி இந்த மாதிரி தேர்வு எழுதுனா நம்ம அதுல பாஸ் ஆகி நம்ம வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு வந்துடலாம். அதனால நீ அதை எடுத்து எழுதணும்னு சொல்லி எங்க பேரங்கிட்டையும் சொல்லிருக்கிறேன், எங்க பேட்டிக்கிட்டையும் சொல்லிருக்கிறேன்.
2: அவங்களுமே ஆர்வமா தான் இருக்காங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா அதே அந்த பாப்பாவுடைய அக்கா வந்து இவங்க அக்ரிகல்ச்சர் இப்ப 4வது ஆண்டு படிச்சுட்டு
2: இருக்கிறாங்க.
3: அப்ப அதையும் நான் சுட்டி காட்டினேன், பாத்தீங்கன்னா அக்காவோ இப்ப இது 4 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க முடிச்சு வரக்குள்ள 5 வருஷம் ஆயிடும், அவங்க அதுக்கு மேல வேலை தேடணும். இப்ப நீங்க டிஎம்சி எல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க பாஸ் ஆகி நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலைக்கு வந்துடலாம், பயிரலாம்.
2: கண்டிப்பா அந்த காலேஜ் டைம்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சா நம்மளுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு.
3: அதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஏன்னா நீங்க காலேஜ் அந்த படிக்கும் படிக்கணும், இதுக்கும் எக்ஸாமுக்கு தயாராகணும். ஆனா அதுக்கு நீங்க அதிகபட்சமான அக்கறை எடுத்துக்கணும், செல்போன் பார்ப்பதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவங்களை வந்து கண்டிப்பா நான் எழுத வைக்கிறேமா.
2: ஓகேண்ணா. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உங்ககிட்ட இருந்தாலுமே நிறைய பேர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்ம என்ன செய்யலாம் இந்த பத்தின எக்ஸாம்ஸ் பத்தினது?
3: அதுக்கு உதாரணம் தான்மா, இப்ப நான் எங்க உறவினர்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் இன்னைக்கு அரசு வேலைக்கு வந்துட்டாங்க. ஆர்ஐயா ஒரு எங்க சொந்தக்கார பொண்ணு ஆர்ஐயா தேர்வு ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்களே இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட் தாசில்தார் ஆயிட்டாங்க. இதையெல்லாம் நம்ம எடுத்து கூறும்போது அவங்களுக்கு அந்த ஆர்வம் தானா எழுதக்கூடிய ஆர்வம் வந்துருமா? அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள சுமை குறையுமா? அந்த குடும்பத்துல பல வகையான சுமைகள் இருக்கும், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வந்து கடன் வாங்குறது இந்த மாதிரி பல சூழ்நிலை இருக்கும். அப்ப இது போன்ற ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம கொஞ்சம் சீக்கிரம் விரைவா ஒரு வேலைக்கு போனாங்கல்ல அந்த குடும்ப பாரமும் குறையும்.
2: கண்டிப்பா. நான் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஆமா, படம் வந்து பத்திரகாளி. கண்ணன் ஒரு கை குழந்தைங்கிற பாடல்
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி அண்ணா.
3: இப்ப நம்ம பண்பலையும் நம்ம ப்ளூடூத் மூலமா அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஸ்பீக்கர்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
2: சூப்பர்ண்ணா, தொடர்ந்து கேளுங்கண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: நம்ம சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய அண்ணன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் பாஸ் ஆக முடியாது, அதுக்கப்புறம் இது மெரிட் பேசிக்லாம் கிடையாது, இதுக்கு வந்து தனியா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இப்போ சமீபத்தில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தா கூட நம்ம கண்டிப்பா பாஸ் ஆக முடியும். இதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் UPSC எக்ஸாமில் ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தோட கலெக்டர் திரு பிரதாப் முருகன் சார். இவங்க வந்து நிறைய இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய கிரேட் இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தோட கலெக்டராக இருந்தாங்க. இவங்க தன்னோட 21வது வயசுலேயே யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி அப்போவே வந்து ஒரு கலெக்டராக வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் அப்போ இன்டர்வியூலாம் நடக்கும் இல்லையா, அந்த இன்டர்வியூ பேனலில் உள்ளவங்கலாம் கேட்டிருக்காங்க, 21 வயசு தான் ஆகுது, உங்களை நம்பி நாங்கள் எப்படி இந்த இவ்வளோ பெரிய ஒரு பதவியை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பிரதாப் முருகன் சார்கிட்ட ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள அசத்துற விதமாக இவங்களுமே ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 21 வயசு அப்படின்றது யூபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு தகுதியான ஒரு வயது தான். ஸோ அதனால என்னால் இந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அருமையான பதில் கொடுத்து இப்போ அவங்க வந்து ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தோட கலெக்டராக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. நம்மளை எஃபர்ட் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த ரிசல்ட் அப்படின்றது நம்மளை தேடி வரும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி, திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 11:40 தான் நம்ம இருக்கோம். நேசங்கர்
1: நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் நிவாஷினி மற்றும்
0: அமளி ஜெனிஃபர். நம்மள பல பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது வாங்கிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதனால வருஷா வருஷம் நடக்கிற கவர்மெண்ட் எக்ஸாமை அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட கனவு அப்படின்னே சொல்லலாம். எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும்னு ஆசைப்படுவோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எக்ஸாமில் குரூப் 4 எக்ஸாமும் ஒன்று. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னா 12th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும். இருந்தாலும் சில போஸ்டிங்களுக்கு வயசு மாறும். அதாவது கிராம நிர்வாக அலுவலக எக்ஸாமுக்கு 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுவும் ரிட்டன் எக்ஸாம் தான். 200 கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா ஜிகே, இங்கிலீஷ், தமிழ், திறனறிவு அப்படின்னு 3 பிரிவுகளில் கேள்விகள் கேட்பாங்க. மொத்தமாக 300 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. அதாவது சூஸ் தி பெஸ்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. தமிழ் இங்கிலீஷ் 100 கொஸ்டினும் மீதம் 100 கொஸ்டின் வந்து பொது அறிவிலையும் கேட்பாங்க. அதுலேயும் 75 மார்க்கு ஜிகேவும் 25 மார்க்கு திறனறிவு எக்ஸாமுக்கும் நடக்கும். இதில் பாஸ் ஆனவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா போஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. அடுத்ததாக சேலத்தில் இருந்து கணேசன் அண்ணா கேட்ட பாடல்கள் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:48. நாமளும் குரூப் 4 வரைக்கும் பல எக்ஸாம்கள் இருக்குது. அதுக்கான பதவிகள் என்ன, என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக குரூப் 5A. இது என்ன புதுசாக இருக்குதே, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கிறதே நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பெருமளவில் யாருமே ட்ரை பண்ணுறதில்லை. ஏன் ட்ரை பண்ணுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான குரூப் எக்ஸாமில் உதவி பிரிவு அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதவிகளுமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் யார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சர்வீஸில் இருப்பாங்க இல்லையா, ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் அனுபவம் உள்ள நபர்கள் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க இந்த மாதிரியான எக்ஸாம்களுக்கு வந்து அதிக அளவில் எழுதுவாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்குள்ளே போக முடியாது அப்படின்றதுனாலேயே நிறைய பேர் தவிர்த்துருவோம். ஆனால் இதுலேயுமே ஒருவேளை நமக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு, நம்ம அடுத்து வந்து இந்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குரூப் 5A வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுலேயுமே உதவி பிரிவு அலுவலர், இன்னும் ஒரு சில ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான நிறைய வேலைகளுமே இதில் இருக்குது. அடுத்து குரூப் 6, இந்த எக்ஸாம் வந்து யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனத்தொழில் பழகுனர், அதாவது இந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஷிப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து தாராளமாக எழுதிக்கலாம். ஆனால் இதுக்குன்னு தனியான நம்ம கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலேஜ் அளவில் நம்ம பாட்னியோ ஸ்வாலஜியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்க்கான எலிஜிபிள். அது மட்டும் கிடையாது, இதுக்கான உடற்தகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த எக்ஸாம் வந்து பெருமளவில் யாருமே ட்ரை பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா குரூப் 6 வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து குரூப் 7, 8, இதில் வந்து பெருமளவில் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. இது இந்த எக்ஸாம் வந்து இந்த அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதி அந்த மாதிரியான துறைகளுக்குள்ளே போவாங்க. இதனால தான் பெருமளவில் இந்த 3 குரூப்பை வந்து யாருமே சூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதுக்கு தகுதியான நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமே நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுதான் அந்த TNPSC-யில் இருக்கிற மிக முக்கியமான அந்த குரூப்போட வகைகளாக இருக்குது. அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா SSC எக்ஸாம் வந்து இருக்குது, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. SSC CGL இருக்குது, SSC CHSEL இருக்குது, SSC MTS இருக்குது, SSC GD கான்ஸ்டபிள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 வகையான எக்ஸாம்கள் கிட்ட இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாம்க்கான இன்னும் அறிவிப்புகள் எதுவும் அறிவிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான கேலண்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தந்த மாதங்களில் இதுக்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அறிவிப்புகள் வருது அப்படின்னா நாங்களுமே உங்கள் கூட சூப்பராகவே பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்னென்ன வகையான எக்ஸாம்லாம் நம்ம TNPSC-க்குள்ளே இருக்குது, அதில் வந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமாக ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: விடியும் முன் எழுந்து விழி இமைக்கும் நொடியில் பாதுகாப்பா எங்களை சேர்க்கும் பாதையின் நாயகர்கள் தான் ஓட்டுநர்கள். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஒசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. குடும்பத்தை பிரிஞ்சு தூக்கத்தை தியாகம் பண்ணி சாலையில விபத்துகள் ஏற்படாம நம்மள பாதுகாப்பா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போறவங்க தாங்க யாரு? ஓட்டுநர்கள். அதே மாதிரி நம்மளோட பயணத்துக்கும் சரியான நேரத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கும் பொறுப்பா இருக்கிறவங்க தான் கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க. ஆனா பெண்களுமே இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு பணியில ஒன்லி ஓட்டுநரா இருப்பாங்க இல்லனா நடத்துனரா இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் ஆன முதல் பெண் நான் இருக்கேன்னு சொல்றவங்க தாங்க நம்மளோட இன்னைக்கான சாதனை பெண்ணுமே. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் பக்கத்துல இருக்கிற சூரியனார் கோவிலை சேர்ந்தவங்க தாங்க ரம்யா. சோ ரம்யா அவங்களோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட 2 குழந்தைகளையும் தனியா வளர்த்துட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்காக நம்ம தான் வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக 2018 சென்னையில இருக்கிற தனியார் டிரைவிங் ஸ்கூல்ல பயிற்றுனரா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. சோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே கும்மிடி பூண்டி சாலை போக்குவரத்து நிறுவனத்து கீழே இருக்கிற அரசு போக்குவரத்து பயிற்சி பள்ளியில 2023 பயிற்சி எடுத்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கிற தனியார் பஸ்ல டிரைவராகவும் வேலை பார்த்திருக்காங்க. சோ இந்த கேப்ல தாங்க இவங்க கண்டக்டருக்கான தகுதிக்கு விண்ணப்பிச்சு அதுலயும் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சோ கரெக்டா இந்த நேரத்துலதான் அரசு போக்குவரத்து கழகத்துல இருந்து டிரைவர் கண்டக்டருக்கான வேலை வாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. ரம்யாவுக்கு அந்த தகுதிகள் இருந்ததால அவங்களுமே அதுல விண்ணப்பிச்சு அதற்கான தேர்வையும் எழுதி இன்டர்வியூலையும் கலந்துகிட்டு தன்னோட விடாமுயற்சியால வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இப்போ அதுக்கான பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டு சீக்கிரமே சீர்காழியில தன்னோட வேலையில சேரவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ கும்பகோணம் கோட்டா அளவுல அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் அப்புறமா கண்டக்டருக்கான பயிற்சியும் லைசன்ஸை வாங்கின முதல் பெண்கிற பெருமையை ரம்யா வாங்கி இருக்காங்க. சோ சீக்கிரமே இந்த 2ல அதாவது கண்டக்டராவோ இல்லனா டிரைவராவோ வேலையில சேர ஆயத்தமா இருக்கும் ரம்யாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ ரம்யா மாதிரியே இருக்கிற நிறைய பெண்களுமே தங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்துல டிரைவருக்கோ இல்ல கண்டக்டருக்கான பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டு கூட நம்ம பகுதியிலேயுமே நம்ம ஒரு டிரைவராவோ இல்ல கண்டக்டராவோ ஆக முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா வாய்ப்புகளும் வெற்றிகளும் நம்மள தேடி வராதுங்க, நம்ம தான் அதை தேடி உருவாக்கிக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: வெயில் காலம் வந்துட்டாலே அந்த வெயிலை சமாளிக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட உணவு முறைகள்லையும் நம்ம உடுக்கிற உடைகள்லையும் ஒரு சில மாற்றங்களை செய்வோம்ல. அதுலேயும் குறிப்பாக அந்த உணவுகளில் தான் நம்ம வந்து நிறைய மாற்றங்களை பண்ணுவோம். அதாவது நிறைய நீர் ஆகாரமாக எடுப்போம்ல, அந்த நீர்லையுமே பார்த்தீங்கன்னா மோர் ரோஸ் மில்க் தான் அதிகமாக எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ஸோ இதில் மோர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை பெரியவங்க மட்டும்தாங்க விரும்பி குடிப்பாங்க. ஆனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க் தான். ஸோ அப்படிப்பட்ட ரோஸ் மில்கை எப்படி நம்ம வீட்டில் செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ரோஸ் மில்கை நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா, குளிர்ந்த பால் 1 லிட்டர் எடுத்துக்கணுங்க. அப்புறம் ரோஸ் சிரப்பு 2-3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் 2-3 சொட்டு எடுத்துக்கணும். அப்புறம் ஐஸ் கட்டி நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல பாலை நல்லா காய்ச்சி அதை குளிர வைக்கணும். ஸோ குளிர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் கொஞ்சமாக சர்க்கரையும் ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கணுங்க. ஸோ இப்போ இதில் 2-3 சொட்டு ரோஸ் எசன்ஸையும் சேர்த்து நல்லா கலக்கி மிக்ஸி ஜார்ல ஊத்தி 1 நிமிஷம் அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி. சோ இப்போ இதுல நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஐஸ் கட்டி சேர்த்து நம்ம குடிக்கலாம். சோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ரோஸ் மில்க் ரொம்ப இதமாவே இருக்குங்க. சோ இப்போ இதை நம்ம விற்பனை பண்ணும் போது என்ன பண்ணலாம்னா, நம்ம வாங்குற பால் வந்து சுத்தமானதாகவும் புதுசாகவும் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சோ இதை நம்ம ரெடி பண்ண அந்த ரோஸ் மில்கை காற்று புகாத ஈரம் இல்லாத பிளாஸ்டிக் பாட்டில்களை ஊத்தி கூட நம்ம பக்கத்துல இருக்கிற பேக்கரிகள்ல கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டில இருந்தே தரமான பிளாஸ்டிக் கப்ல ஊத்தி நம்ம 10-20 ரூபாய்க்கு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட டேஸ்ட இன்னும் அதிகமாக்கணும்னு தோணுச்சுன்னா இதுல வந்து கொஞ்சமா பிஸ்தாம் பாதாவை பொடி பண்ணி போட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த ரோஸ் மில்க் குடிக்கும் போதே ஏதாவது கடிச்சு சாப்பிடுற மாதிரி தோணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்ல இன்னும் இந்த ரோஸ் மில்க் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல அகர் அகர கரைச்சி அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு சின்ன சின்ன பீஸா போட்டு கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாங்க. சோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையுமே ஒரு தொழிலா செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும்போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும்போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நம்மளோட மனசு லேசாவும் சந்தோஷமாவும் இருக்கிற அந்த நிலையை தாங்க நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மள எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கோம்? அப்படி மகிழ்ச்சியா இருக்கோம்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல ஏன் எனக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்கல அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இல்லவே இல்லைங்க. ஒருவேளை நான் கேட்ட இந்த கேள்விக்கு 10ல் 2 பேர்கிட்ட பதில் இருக்கும். ஏன்னா நம்மளோட மகிழ்ச்சி வந்து நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கிற பணத்துலதான் இருக்கு, நம்மளோட கனவு வீட்டில தான் இருக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரியான உடல் அமைப்பை அடையிறதுக்காக போராடுறது, அப்புறம் ஆடம்பரமான கார் வச்சுக்கிறது, ஸோ எந்த நேரமும் ஃபேஷனா புதுசா ட்ரெஸ் போடுறது, இதுல தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே கிடையாதுங்க. சரி, இதுல இல்லைன்னா வேற என்னதான் நம்மளோட மனசை மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கேட்கதா இணைஞ்சிருக்கீங்க நம்மளோட நெய்தல் பிணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இதுல முதல்ல என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன தருணங்களை கூட நம்ம ரசிக்க தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னன்னா, இப்ப நமக்கு விருப்பமான ஒரு செயலை நம்ம செய்வோம்ல, அப்படி அந்த செயலை நம்ம செய்யும் போது அதை அவசரப்படாம நம்ம ரசிச்சு செய்யணும். சோ இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் வச்சுக்கோங்களேன், சோ அதை அவசரமா சாப்பிடாம அதை சாப்பிடும் போதே அதோட சுவையையும் நம்ம ருசிச்சு சாப்பிடணும். சோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணுங்க. அதே மாதிரி எங்கேயாச்சும் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா ஜன்னல் பக்கத்துல இருந்து காத்து வரும்ல, சோ அந்த காத்தை ரசிக்கிறது கூட நம்மளோட மனசை அமைதியாக்கி நம்மளுக்கு ஒரு வித மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த நாள்ல நடந்த முக்கியமான ஒரு மூணு விஷயங்களை நம்ம எழுதி வைக்கணும். சோ இப்படி எழுதி வைக்கும் போது அது நம்மளோட மூளைக்கு ஒரு நினைவூட்டும் தன்மையை கொடுத்துட்டே இருக்கும்.

மனசை நம்ம ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அதை சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த தியானம் பண்றதால மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ டெய்லியுமே ஒரு 5 நிமிஷம் நம்ம இதுக்காக நேரத்தை செலவுப்பட்டா போதுங்க. 6வதா சாகச பயணங்களை மேற்கொள்றது. அதாவது இப்போ நம்ம ஒரு சுற்றுலாவுக்கோ இல்லைன்னா வெளியிடங்களுக்கோ போறோம் அப்படின்னா அங்க நமக்கு இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு சாகசங்களோ இல்ல விளையாட்டுகளோ இருந்துச்சுன்னா அதுல கட்டாயமா நம்ம கலந்துக்கணும். கூடுதலா பணம் செலவாகுது அப்படின்னு யோசிக்காம அதிகமான செலவு வந்தா கூட நம்ம அந்த விளையாட்டுகளை கலந்துகிட்டு அதுல நம்ம மகிழ்ச்சி அடையலாங்க. ஏன்னா இது எல்லாமே வாழ்நாள் எப்போவாச்சும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அந்த நேரத்துல நம்ம இதை பயன்படுத்தி நம்மள நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கலாம். ஸோ பணம் காரு வீடு இது மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாதுங்க. இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மனசை நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்க நமக்கு உதவி பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சு கூட நம்மளோட மனசையும் நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.0.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பின்ன நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிக்காக நான் மதி. இன்னைக்கான வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்களோட படிப்பு அப்புறம் அவங்க செய்யற வேலை அப்புறமா அவங்களோட பொழுதுபோக்கு காரணமா நிறைய நேரம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே இருக்கிற நிலையில தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு. அதுலயும் பெண்கள் அதிகமா உட்கார்ந்து செய்யற வேலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறது, அப்புறம் தையல் வேலை, கைவினை பொருட்கள் தயாரிக்கும் போது உட்கார்ந்து இருக்கிறது, ஆசிரியர் வேலை, அப்புறம் ஆன்லைன்ல வேலை பாக்குறது, நகை தயாரிக்கிறது, வீட்டு வேலைகள்ல ஒரு சில வேலைகள், அப்புறம் முக்கியமா டிவி பாக்குறது, வண்டி ஓட்டுறது. இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து உட்கார்ந்து செஞ்சுட்டு வரதால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா முதுகு வலி, கழுத்து வலி, தோல் வலி, அப்புறம் தசைகள்லாம் பலவீனமாகிறது, உடல் எடை அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் குறையிறது, கால்களில் வீக்கம், செரிமான பிரச்சனைகள்லாம் வரும். இதில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெரிகோஸ் வெயின், ஹார்மோன் மாற்றம், அப்புறம் முதுகு இடுப்பு வலிக்கிறது, கருப்பையில் இரத்த ஓட்டம் குறையிறது, உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு சில நேரங்களில் மன அழுத்தம் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. இதையும் தாண்டி ரொம்ப நேரம் நம்ம அசைவில்லாம உடற்பயிற்சியும் செய்யாம இருந்தோம் அப்படின்னா இதய சம்பந்தமான நோய்களும் நீரிழிவு நோயுமே வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ அதுல இருந்து விடுபட நம்ம என்ன செய்யலாம்? உட்கார்ந்து வேலை செய்யும் போது ஒவ்வொரு 30-40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எழுந்திருச்சு நடக்கலாம். இல்லைன்னா தினமும் குறைஞ்சது ஒரு 20-30 நிமிஷம் நம்ம நடைப்பயிற்சி செய்யலாங்க. அதிகமா தண்ணி குடிக்கலாம், சத்தான காய்கறி பழங்களை சாப்பிடலாம், உட்காரும் போது முதுக நேரா இருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கலாம், காலையில இல்லைன்னா சாயங்காலம் லேசான உடற்பயிற்சி இல்லைன்னா யோகா செஞ்சுக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கை கால்களை அடிக்கடி நீட்டி மடக்கி நம்மளோட தசைகளை தளர்வடைய செய்யலாம். உயரமான மேசைகள் இருந்துச்சுன்னா அதுல கொஞ்ச நேரம் நம்மளோட வேலைகளை நின்று செய்யற மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. ஸோ வேலைங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு தானே. ஆனா நம்ம செய்யற வேலையால நம்மளோட உடம்புல நோய் வர்றதுக்கு நம்மளே ஒரு காரணமா இருக்கக்கூடாதுல்ல. அப்போ தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யற பெண்கள் நான் சொன்ன இந்த செயல்களை செஞ்சு கூட நமக்கு வர உடல்நல பிரச்சனைகள் வராம நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதல்

0: சோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993. இன்று சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: எவனவனோ எழுதியதை எழுத்து கூட்டி படிச்சு புட்டு, நீ படிக்க வேண்டியத விட்டு புட்ட. அட ஓம் படிப்பும் ஏன் படிப்பும் அவன் படிப்பும் எவன் படிப்பும் அனுபவமா வந்ததுன்னா வேறையப்பா.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் கா

0: பண்ணு, வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
1: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்று சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து அதிகமாக கூட்டம் அதிகமான கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை, ஆனால் ரேடியோவில் ஒரு 20-25 வருஷம் பேசியிருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு எதிரில் கூட்டமே இல்லாமல் பேசி தான் பழக்கம். வெறும் மைக்கு மட்டும் இருக்கணும், எதிரில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படியே ரேடியோவில் பேசி பழக்கப்பட்டதுனால என்ன அப்படியே பழகி போச்சு. இருந்தாலும் இதில் எனக்கு என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க, எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள். அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறத எனக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி. அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா, மொதல் வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும், ஏச்சுன்னா அது போதும் அப்படின்னா அதுக்கு முடிச்சுக்கோன்னு அர்த்தம். அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம். கொஞ்சம் பெரிய ஹைஸ்கூல்னா யாராவது பசங்க 2-3 பேர் கொட்டாவி விடுவாங்க, அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம். கல்லூரின்னா விசில் அடிப்பாங்க யாராவது 1-2 பேர். இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள், முதியோர் இல்லம், பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாம் 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவங்க கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, காது கேட்காது. அது எனக்கு அப்புறம்தான் தெரியும். பேசி முடிச்சுட்டு இறங்கி போனால் அந்த முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு நாற்காலில், என்ன சார் முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படிம்பார். அப்படிவார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, அதான் இறங்கி வந்தீங்கல்ல அப்படிவார். அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில். இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும். பேசுகிறதும் என்ன, சில பேருக்கு என்னென்னா, பேச்சு மைக்கை பார்த்ததும் எனக்கு எப்போ நேரம் காலம் தெரியாது, முடிக்கிறதுக்கு தெரியாது. அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம். ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது. அது பேச்சாளர், ஒரு பேச்சாளர் அவர் பாட்டும் பேசிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கார். பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் புரியல, நேரங்காலம் தெரியல. அவருக்கே தோணி ஒரு கட்டத்தில் அந்த பேசுகிறவருக்கு, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு, எவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, இந்த கை கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னாரா. அப்போது கோபமாக ஒருத்தர் எழுந்திருச்சு, ஏயா கடிகாரத்தை தான் மறந்தேன், பின்னாடி மாட்டிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். அப்போ தான் தெரியுது அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான், போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி ஆகிடும், என்ன கிடைக்காரமும் கிடையாது. அது மாதிரி இந்த பேசுகிற பேச்சு வந்து, ஆனால் பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோற்றவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவிய தேவந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணா எப்பார். குட் பை.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கேட்கறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். அது வந்து எப்படியோ வந்தா போறோம். இப்ப எங்க பேச்சை கேட்டுட்டு அந்த ரகத்துல வந்தாலும் சரிதான். வாழ்க்கையில ஒரு குடி போறணும் அப்படிங்கறதுதான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அது பண்றது. இதுல என்னன்னா, இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க. பேச்சாளர்கள் என்னென்னா, சில பேர் தெளிவாக, அதாவது தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க, குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு. குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும், ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும். அதுதான் குழப்பமாக

0: பேசி தெளிவுபடுத்துறவர்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர் இருக்கான். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடலில். அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில் எத்தனை ஆடு பாருக்கு ஒன்று. அப்போ அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறன் சார், எதையும் தெளிவாக கேட்கணும். நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டு இருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்குது அப்படின்னா, சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் 50 தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். இந்த ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளோ புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார், மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும். ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான். அடுத்து, சரிப்பா இது எல்லாம் எவ்வளோ பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம் சார்? திருப்பி திருப்பி சொல்ல, தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடானா? கருப்பாடு தினம் 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும். அப்புறம் இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், அப்புறம் எதுக்கு பிரித்து பேசுகிறேன், ரெண்டும் ஒன்று தான்டா சொல்கிறேன்னு இருக்காரு. ஆ, அப்படி இதை ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு சொந்தம், சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம். அப்படின்னா இப்போ என்ன பேசுனா, தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ எதுக்கு இந்த அறிகுறியை சொல்கிறேன்னா, நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்பி வச்சோம்னா அதுதான். எங்கள் ஊரில் அவங்களுக்கு தெரியும் எனக்கு பேர் என்னென்னா, எல்லாம் நல்லா செய்வேன் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இப்போவும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு கேட்டார், உனக்கு சின்ன வயசுலேயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிம்பார் ஒரு தாத்தா. அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ தீர்க்க தரிசனமா? ஆனால் இல்லை இல்லை, நீ சின்ன வயசில் கூட ஒரு பொய்யை கூட நிஜ மாதிரி பேசுவேன், அதனால தான் உனக்கு அங்கே வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பொய் சொல்கிறதில் கொஞ்சம் அதுதான் அதுதான் என்கிட்ட உள்ள குறையே தவிர, கொஞ்சம் பொய் சொல்லுவேன், வேறு மற்றதெல்லாம் தெளிவாக இருக்கும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கிறார், நீ படைத்த மனுஷன்லாம் பூலோகத்தில் போய் சொல்கிறாங்க, ரொம்ப எல்லாரும் போய் சொல்கிறாங்க நீ படைத்த மனுஷன் சரியா இல்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். அப்போ கடவுள் சொன்னாராம், என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா, நான் வந்து அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், இங்கே பாரு எதுத்தாவில் பாரு என்ன

0: தெரியுது. அப்படின்னா பிரம்மாண்டமான செவரு, அதில் லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொருகியிருக்கு, பல்பு சொருகியிருக்கு. அதெல்லாம் அப்போ கடவுள் சொன்னாராம், புகார் சொன்னவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா எலக்ட்ரிக் பல்பு, பூலோகத்தில் நாம் படைத்த மனிதர்கள் யாராவது பொய் சொன்னால் இங்கே விளக்கு எரியும், எந்த ஏரியாவில் எவ்வளவு விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் படைத்த மனிதர்களை ஏமாற்ற முடியாது, எவ்வளவு பேர் எங்கே பொய் சொல்கிறாங்கிறது இந்த விளக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான் கடவுள். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது எல்லா விளக்கம் எரிஞ்சுதான். அப்போ புகார் பண்ணவும் கேட்டிருக்கான், இது ஏதாவது ஒயரிங்கில் கோளாறாக இருக்குமா சார், இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாரான், இல்லை இல்லை இப்போ பொறு, இப்போ வந்து சிங்கப்பூரில் தென்கட்சி சுவாமிநாதன் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு 15-20 நிமிஷத்தில் சரியாக போடும் அப்படின்னாராம். அப்படி சொல்லுவாங்க என்னை பற்றி கொஞ்சம் பொய் சொல்கிறதுங்கிறது, அதுக்காக உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்கிறதுனா அந்த முன்னாடி சொன்ன முதியோர் இல்லாம் அங்கே வேணால் சொல்லலாம், எதை சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, அப்படி சொல்லலாம். எங்கள் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவாங்க, சார் அந்த தினம் ரேடியோவில் பேசுகிறாரு இன்று ஒரு தகவல், அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் வர்றதில்லை, அதில் என்னென்னா அப்படி ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்லை, அப்போ தான் புரியுது ஓஹோ அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க. அதனால் நாங்கள் வந்து ஏமாந்து போட மாட்டோம், ஏதோ எங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு ஜனங்களை கூப்பிட்டு நல்ல விஷயத்தை சொல்லுது. குடும்பங்கிறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ எப்படின்னா ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்கு பாருங்கள், ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ அது போல் 40 பங்கு இப்போ அதிகமாகிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு. இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க, தியானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது, ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம் பிறந்து ஒரு 6 மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா, நாம் பிறந்து முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 6வது வாரம், 1.5 மாதத்தில் தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்குது, அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோமா, அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்கிறாங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். ஒரு குழந்தை, பெரியவங்கெல்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைஞ்சி 15 ஆகிட்டு, அதனால தான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை, மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல், இப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டுருக்கு தான், அடங்கி போச்சு. அந்த சிறைப்பட்டுருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேறு அந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டிலில் இருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பு ஆட்டங்க சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பு சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை. அது என்ன ஜோக்காது, சத்தம். ஒரு கிளுகிழுப்பையை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழுப்பையை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார், என்னடா விளையாட்டுது அப்படி மாதிரி. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில். ஒரு கிளுகிழுப்புக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில் இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது. மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா, 90 வயசு பாட்டி, அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்ருக்கு. அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை. தவறுமா பாட்டியம்மா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும் கொடுத்துருக்காரு டாக்டர். இந்த 90 வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. 30 வயசு பொண்ணாக போச்சான், 30 வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்டே போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையினீங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது, நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னிட்ட வந்திருக்கிற அப்படின்னாரன் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது சட்டை கிட்ட போடாமல் உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது, இது என் வீட்டுக்காரர், இவர் வந்து இடுப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார், நான் எதையாவது கொடுத்து இனிமேதான் வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டவரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார். ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார். இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது அப்படின்னு தான். அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இயல்புத்தன்மை மாறாமல் வச்சுக்கலாம். குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர, அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைத்தன்மைங்கிறது வேறு, குழந்தைத்தனம்ங்கிறது வேறு. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும், ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆயிடும் நிலைமை.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தூங்க மாட்டேன்.
1: ஒரு குழந்தை பிறந்ததம்மா,
0: தூங்க மாட்டேன்.

0: தென்காசி
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று, குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை படுத்திருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்ற. அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா, கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும். ரெண்டாவது காரணம், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை உள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து, அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புரியாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம். சரி, நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த பிள்ளை. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது பிள்ளை தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க, அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. கணவன் வந்து இன்றைக்கி வந்து, நேற்று என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தொலைக்காட்சியிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதாவது இந்த உறவுகளை பற்றி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. ஒரு அம்மா சொல்லுது, அதாவது கணவன் மனைவியாக இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறத நேற்று தொலைக்காட்சியில் போட்டாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிறப்போ எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ விவாகரத்து வாங்கிட்டு இப்போ நண்பர்களாக இருக்கிறோம், இப்போ வந்து சண்டையே வர்றதில்லை எங்களுக்குள்ள அப்படி பாருங்க. கணவன் மனைவியாக இருந்தப்போ சண்டை வந்து தான், விவாகரத்து வாங்கினது மறுபடியும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம், ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரலை அப்படி இருக்குது. இப்போ காலம் போய்கிட்டு இருக்கு. குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா, அதுக்கு இப்போ சொல்லுவாங்க, கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு தலைவர் கனவுல வந்தாராம். கடவுள் வந்து இது மாதிரி ஒன்றை விட்டுட்டு, உங்கள் குடும்பத்தை ஒன்றையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா, அதனால் ஏதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்ப தலைவர்கிட்ட. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல, கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறாரு, ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறது, என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல, குழம்பிகிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவுல. இப்போ கடவுள் சொன்னாரா, சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க, நாளைக்கு மறுபடியும் உன் கனவுல வரேன், அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கார் கடவுள். சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நான் அதுக்குள்ள முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார். மறுநாள் முடிச்சுக்கிட்டார், முடிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரும் கூப்பிட்டார், குடும்பத்தில் எல்லோரையும், இப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள், நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம், என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். என்ன கேட்குறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான். இந்த மனைவி சொல்கிறாங்க, என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட, இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்ட்டு. அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான், அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு 10 பங்காவது வேணும், 2 பங்களாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அங்கே வேலை செய்கிற அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருக்கு, வேலை செய்கிற அம்மா, அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட, தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா, நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு அந்த பெரியம்மா சொல்லித்தான். மறுநாள் அதே மாதிரி படுத்து தூங்கினார், கடவுள் கனவுல வந்தார். வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம், ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம், ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன், நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன், அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க வேண்டியதுதான், உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி,

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அது அதில் அந்த குடும்ப தலைவருங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு. அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரப்படாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை, அங்கே போனால் போவாங்க, எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்கறதில்ல, போகிறது இங்கே வாங்கினா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தார்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது அப்படி இல்லை, அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே, கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பாய் அங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினான், நின்னான். உடனே ஹிட்லர் சொன்னாரா, நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து சேர்த்து விடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்கிறேன் என்ன இதில், உடனே குதிச்சு சேர்த்து விட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், லெஃப்ட் ரைட் வந்து நின்னா, நீ இப்படி குதிச்சு சேர்த்து போடா அப்படின்னு பொத்தனை குதிச்சிட்டான். எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல, குதினா உடனே குதிச்சிட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, தப்பாருக்கு தயாராக இருப்பேன் எப்போதும், தப்பார் இன்னொருத்தரம் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார். எதிர்த்தாவிலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான், நீயும் குதிச்சு சேர்த்து போடான்னு இருக்கார் ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன், அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சுடுறானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போட்டான். தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்னு இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு. உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்கிட்ட வேலை பார்க்கறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான், நீ என்ன அனாவசியமாக எதுக்கையா இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவளை நம்பப்படாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி, நீ அங்கே போனால் போவாங்க வரணா வரணா, அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுவோமே, அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு. குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம்.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாரு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பெல்லாம் தார ரோடு போட யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.

0: வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட ஜாயின் பண்ணி பேச போறது நான் தியா ஸ்ரீ மற்றும்
4: ஜான் ஹோரேப்.
3: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து ஒரு லைவ் ஸ்கோரோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா டீமுக்கும் ஜிம்பாப்வே அணிக்கும் இடையிலான ஒரு போட்டி, T20 போட்டி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இது ஒட்டுமொத்தமா வந்து 3 போட்டிகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் போட்டி இன்னைக்கு வந்து ஹராரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைதானத்துலதான் வந்து விளையாட போறதா சொல்லிருக்காங்க. சரி, அதோட இப்ப ஸ்கோர் என்னவா இருக்குது, யார் யாரெல்லாம் விளையாண்டுருக்காங்க?
4: அதாவது இதுல முதல்ல வந்துட்டு ஜிம்பாப்வே தான் பேட்டிங் ஆனாங்க. அதுக்கப்புறம் முதல்ல யார் வந்து அப்படின்னா பிரையன் பென்னட் அப்படிங்கிற வந்திருக்காரு. அவரு நல்லா தான் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. ஒரு 5 பாலுக்கு மேல டாட் வச்சுட்டே இருந்தாரு. அடுத்து 0க்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கரண் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, 8 பாலுக்கு 10 அடிச்சிருக்காரு. அதுவும் யார் பிடிச்ச கேட்சு, நம்மளுடைய குட்டி சூறாவளி வைபவ் சூரியவம்சி பிடிச்ச கேட்சு. அதுக்கப்புறம் மயர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க 14 பாலுக்கு ஒரே ஒரு 6 ரன் அடிச்சுட்டு அவங்க அவுட்டு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குக்கா, மொத்தமாக வந்துட்டு 3 விக்கெட் இழந்து 21 ரன்னில் இருக்காங்க.
3: சரி ஓகே, எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு?
4: 5 ஓவர், 5.4 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 பால் போட்டால் கம்ப்ளீட் ஆயிரும்.
3: 6 ஓவருக்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 விக்கெட்டுகளை வந்து இழந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக கேமே வந்து இந்தியா பக்கம் போற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து இந்த கூட்டணியை பற்றி நிறைய ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க வந்து கேப்டனாக இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி நடந்த எல்லா மேட்ச்லையுமே வந்து ஒரு தோல்வி தான். அதாவது அயர்லாந்து டீமுக்கு எதிராக இருக்கட்டும், இங்கிலாந்து டீமுக்கு எதிராக இருக்கட்டும், எல்லா போட்டிகளுமே கிட்டத்தட்ட ஒரு 7 தோல்விகளை வந்து சந்திச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இப்போ வந்து புதுசாக ஒரு பயிற்சியாளரோட ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு போட்டியிலையாவது வின் வந்து கண்டிப்பாக கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஹராரே அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஜிம்பாப்வே அணி வீரர்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஒரு மேட்சோட முடிவு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு படங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட க்ளூ கொடுப்போம், ஒரு 3 க்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 3 க்ளூவை பயன்படுத்தி நாங்கள் என்ன படம் பேர் சொல்ல வரோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு விளையாட்டு, அதனால இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, நேயர்களுக்கான முதல் க்ளூ வந்து என்ன அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிறது வந்து சூர்யா அவங்க நடித்த ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி சூர்யா அவங்களுக்கு பிறந்தநாள் கூட இல்லை, அதனால முதல் படம் வந்து அவங்க படத்திலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் க்ளூ வந்து சூர்யா அவங்க நடித்த படம். 2வது க்ளூ என்ன அப்படின்னா, டைம் ட்ராவல் இருக்கும். டைம் ட்ராவல் அப்படின்னா முன்னாடி பின்னாடி காலங்களில் வந்து மாறி மாறி போயிட்டு வருவாங்க. 3வது க்ளூ என்ன அப்படின்னா, இந்த படத்தில் 3 சூர்யா வந்து, அதாவது 3 வகையில் வந்து வேடம் போட்டு நடிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து நேயர்களுக்கான முதல் க்ளூ. இந்த க்ளூவை வச்சு நாங்கள் என்ன படம் சொல்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து இன்னைக்கு என்ன தகவலோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
4: இன்னைக்கு வந்துட்டு நான் ஸ்னோ லைபேட் அப்படிங்கிற ஒரு சிறுத்தையை பற்றி சொல்ல போகிறேங்க்கா. அது வந்துட்டு பனிமலையில் மட்டும்தான் வாழக்கூடியது.
3: சரி ஓகே, பனிமலையில் வாழ்கிற அந்த ஒரு சிறுத்தை பற்றின தகவல்களை நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஒளிபரப்பு தினம். அதாவது இந்த நாள் July 23 இருக்கு இல்லையா, இந்த நாள் அன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1927 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம் அதாவது மும்பையில் வந்து முதன் முறையாக வந்து வானொலி ஒளிபரப்பை வந்து தொடங்கினாங்களாம். அந்த ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு தேசிய ஒளிபரப்பு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லார்ட் இர்வின் பிரபு அவங்க தான் வந்து முறைப்படி இதுக்கான சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது வானொலி சேவையை தொடங்கினது யாரு அப்படின்னா அந்த லார்ட் இர்வின் பிரபு அவங்க தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த ஒரு தினமாக தான் வந்து நம்ம இப்போ காலம் காலமாக வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா சூர்யா அவங்க நடித்த படத்திலிருந்தே ரெண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆனோ காது குத்து வழக்காப்ப பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
7: ஜான் ஹோரே.
6: ஓகே, அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
8: என் பேர் சாஜித், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன்.
6: ஓகே, சொல்லுங்க சாஜித், இன்னைக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போனீங்களா?
8: போனேங்கா.
6: ஓகே, ஜாலியா படிச்சீங்களாங்க இல்ல வந்து வேண்டா வெறுப்பா இருந்துட்டு இருந்தீங்களா?
8: ஜாலியா படிச்சங்க.
6: சரி, ஓகே ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
8: தெரியுங்க. சூர்யா மூணு வேடத்துல நடிச்சிருப்பாங்க.
6: அதாவது மூணு வேடத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து டைம் டிராவல் அப்படிங்கறது இருக்கும். அது என்ன படம், என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா?
8: கண்டுபிடிச்சவா.
6: என்ன படம் சொல்லுங்க?
8: 24.
6: சரி, 24. அந்த படம் பாத்திருக்கீங்களா?
8: என்ன
6: பாடல் வேணும்?
8: கருப்பு படத்துல இருந்து காட் மூட்.
6: சரி, ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி.
8: நன்றிகா.
6: ஓகே, சாஜித் தம்பி தான் இன்றைக்கும் நம்ம கூட ஜாயின் பண்ணி பேசுனாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததாக கார்த்திகா அவங்களும் நம்ம கூட இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தகவலோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
9: நம்ம வீட்டில் சமையலை டெய்லியுமே ஒரு இலையை சமைக்கிறப்ப சேர்த்துப்போம். அது வந்துட்டு குழம்பா இருந்தாலும் சரி, பொரியலாக இருந்தாலும் சரி, நம்ம சமைக்கிறதுக்கு வந்துட்டு சேர்த்துப்போம். ஏன் பிரியாணி வச்சா கூட அதை சேர்த்துப்போம், ஆனால் அதை சாப்பிட மட்டும் மாட்டோம், அப்படியே அதை ஒதுக்கிடுவோம். அதுதான் கருவேப்பிலை. உண்மையிலேயே அந்த சின்ன இலையில நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. கருவேப்பிலையில இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுகள் உருவாக்குறத உதவுறதோடு மட்டும் இல்லாமல் இரத்த சோகை ஏற்படுறதையுமே குறைக்கிறதுக்கு உதவுது. எலும்பு அப்புறம் பற்களை வலிமையாக்க இதில் உள்ள அந்த கால்சியம் வந்துட்டு உதவுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் ஈனு இந்த மாதிரிலாம் வைட்டமின்ஸ் இருக்கிறனால கண் பார்வை திறனை பாதுகாக்கிறதுக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் சருமம் அப்புறம் செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே உதவுது. கருவேப்பிலையில் இருக்கிற நார்ச்சத்து இருக்கிறனால செரிமானத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் குடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும், முடி கருப்பாக இருக்கும். அதாவது செம்பட்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடி கருப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு இந்த மாதிரி தாதுக்கள்லாம் இருக்கிறனால தசை, நரம்புகள் அப்புறம் இதயத்தோட செயல்பாட்டுக்குமே உதவுது. ஆனா நம்ம சாப்பாட்டுல வாசனைக்காக மட்டுமே இந்த கருவேப்பிலையை சேர்க்கிறோம். அதை வந்துட்டு சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணிக்கிற மாட்டோம். திடீர்னு புதுசா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கதான் செய்யும். ஆனா அதவே சாப்பிட சாப்பிட பழகிறோம். அதனால இந்த இதையுமே நம்ம ஒதுக்காம நம்ம சாப்பிட பழகுவோம்.
6: சரி ஓகே, கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது நிறைய பேர் ஒதுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். குழந்தைங்களில் தொடங்கி பெரியவங்க வர நிறைய பேர் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ஒரு ஊட்டச்சத்து தகவலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறாங்க. நம்மளோட நிகழ்ச்சியில் கேம் போயிட்டுருக்கலையா, அதுக்கான அடுத்த கேள்வி அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.
7: ம், ஓகே. இதில் வந்துட்டு ஹீரோவோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் இந்த இது வேணாம். அவங்க வந்துட்டு அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டொபாக்கோ ஃபேக்ட்ரி அதை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பழசெல்லாம் அவங்க தெரியாத மாதிரி நடிச்சுக்கிடுவாங்க. அவங்களுடைய பேர் பார்த்திபனாக இருக்கும்.
6: சரி ஓகே, இந்த க்ளூவை வச்சு என்ன படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும். அதாவது அவங்க வந்து போதைப் பொருள் விற்பனையில் இருப்பாங்க, அவங்களோட அப்பா பேராக வந்து பார்த்திபன் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது. இல்லை, அவங்களோட மகன் பேர் பார்த்திபன். அது வந்து நிறைய பேர்கள் வந்து குழப்பு குழப்பி வரும். அதனால் வந்து ரெண்டு ஹீரோவில் கண்டிப்பாக நடிச்சிருப்பாங்க இல்லையா. அதனால் கரெக்டான படங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து ஒரு தகவல், இது சிறுத்தை பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க, அது என்ன தகவல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
7: ம், ஓகே. நான் இது ஸ்னோ லைப்பேட் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எங்கெங்கே வாழும் அப்படின்னா, ரொம்ப குளிரான பிளேஸ், அது பேர்லேயே இருக்குது ஸ்னோ அப்படின்னு. அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், கொல்கத்தா, அதுக்கப்புறம் ஆந்திரா, இந்த மாதிரி குளிரான சைடில் வாழக்கூடியது. அண்டார்க்டிக்காவில் தான் இது முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இது மற்ற நாடுகளுக்கு போகும்போது அங்கேருந்து இதோடைய இனப்பெருக்கம் தொடங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய அந்த நிறம், அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக சிறுத்தை எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் ஹைட்டாகவும் அதோடைய நகங்கள் ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். அதுக்குன்னு ஷார்ப் இல்லாமலாம் இருக்காது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய முகம் வந்துட்டு வெள்ளை கலர்லையும் கருப்பு கலரும் கலந்த மாதிரி இருக்கும். அதோடைய கண்கள் வந்துட்டு காலத்துக்கு ஏற்ப மாதிரி கண்கள் மாறுபடும். அதாவது இப்போ ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கலரும் எல்லோ கலரும் இவங்க மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதுவே கொஞ்சம் சூடான இடமா இருந்துச்சு அப்படின்னா ரெட்டும் கொஞ்சம் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சு.
6: ஓகே, கண்டிப்பாக அதை பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கான இன்னொரு க்ளூ கொடுக்கலாம்னு நானுமே வந்து நினச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு க்ளூ தானே வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா, எல்சியூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது லோகேஷ் கனகராஜ் அவங்களோட யூனிவர்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு படம். இதில் வந்து ரெண்டு விஜய் இருப்பாங்க, அதே சமயம் ஒரே விஜய் தான், அவங்க பேர் பார்த்திபனாக இருக்கும். இதை வச்சு என்ன படம் அப்படிங்கிறத தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அடுத்ததான் நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: உங்க பேரு அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்னோட பேர் வந்து ரோஷன், தூத்துக்குடி மாவட்டம்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க ரோஷன், என்ன பண்றீங்க நீங்க?
3: என்ன
1: பாடல் வேணும்? ஜனநாயகன் படம் இன்னைக்கு, அதனால கண்டிப்பா அந்த ஒரு பாடலுமே கரெக்டா குடுத்துறோம். ரொம்ப நன்றி.
2: பிறக்கும்போது ஒயிட் கலரில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது பிறக்கும்போது அதாவது மற்ற சிறுத்தைகளுடைய கலர் மாதிரி தான் இருக்கும், அதாவது எல்லோ இல்லை ஆரஞ்சு இப்படி கலந்துருக்கும்ல, அந்த கலரில் தான் பிறக்கும். இப்போ வளர வளர இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய வால் இதை விட பெருசாக வளருமா. இது பிறக்கும்போது அதுவே ரெண்டு தடவை வச்சாலும் அதோடைய வாளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசு, அதில் தான் அதோடைய மொத்த பேலன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஒரு நேர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க.
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ஃபாத்திமா பேசுறேன், தூத்துக்குடி மாவட்டம்.
1: ஓகே, சொல்லுங்கக்கா, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
4: விஜய் பார்த்திபன் கேரக்டர்ல வந்து எந்த பதில் நினைச்சுக்கான கேட்டீங்க,
1: ஆனா அதுக்கான பதில் வந்து வேற நேயர் கொடுத்துட்டாங்க, அதனால உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ பேர் வந்து ராம், ஹீரோயின் பேர் வந்து ஜானுவா இருக்கும். அவங்க வந்து ஸ்கூல் காலகட்டங்கள்ல வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு ரெண்டு பேரும் வேற வேற பாதைகள்ல போயிருவாங்க. அது என்ன படம்?
4: ராம் ஜானு நடிச்ச படம்.
1: 98 கிடையாது, 96. அதுதான் கரெக்டான பதில். சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஓகே, கண்டிப்பா ஒரு புது பாடலா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
4: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் தவறான பதில் சொன்னாலும் அடுத்ததான் 96 அப்படிங்கிறதா அதுக்கான சரியான பதில் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் குரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த விஷயத்தையே கண்டினியூ பண்ணலாம்.
2: அதுக்கப்புறம் இதோடைய டெயில், அதாவது இந்த வால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதோடைய மொத்த பேலன்ஸும். அது மட்டும் இல்லை அப்படின்னா இதால் சரியாக ஓடவோ நடக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பனியில் எப்படி கண் தெரியும் அப்படின்னா, அதோடைய ஐலாஷஸ் அதாவது அந்த கண் புருவங்கள் இருக்குல்ல, நம்மளுக்கெல்லாம் முடி இருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப பெருசில் இருக்கும், அதாவது ஒரு இன்ச் வர அது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அபிலிட்டி என்ன அப்படின்னா, இது குட்டி போட்டோடனே குட்டியை தூக்கிட்டு போய் பழைய அதாவது பனிலாம் பேஞ்சிட்டு இருக்கும்ல அந்த இடத்துல போட்டு இது ஓடி வந்துடுமா, குட்டி பொழைச்சா அது இங்கே திரும்பி வந்துடும், தாயோட மோப்ப முடிச்சு வந்துடும்.
1: சரி,
2: இல்லைன்னா அங்கேயே இறந்து போயிடும். இப்படி அது பிறக்கிற எல்லா குட்டியும் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, அவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிக்கிறாங்க, ஆனா குட்டியை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டு. சரி, ஒரு வித்தியாசமான விலங்கா தான் இருக்கு. இதை பத்தின இன்னும் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம கேட்டுடலாம்.
5: திருவிழால கோயில்கள்ல ஷாப்பிங் மால்கள்னு
1: இப்படி மக்கள் வந்துட்டு அதிகமாக கூடுற இடத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு போறப்போ ஒரு நிமிஷம் கவனம் செதுனாலே குழந்தைங்க வந்துட்டு கூட்டத்தில் பிரிஞ்சு போற சூழ்நிலைகளும் ஏற்படுது. அதனால வெளியே போறதுக்கு முன்னாடி சில பாதுகாப்பு பழக்க வழக்கங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப அவசியமானது. வெளியே போறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்ட்ட தனியாக போகக்கூடாது, அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கணும், இல்லைனா பெரியவங்க பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுக்கணும். கூட்டமான இடத்துக்கு போறப்ப, அதாவது இப்போ கூட சந்தியாராயப்படுத்துறதுலாம் வருதுல்ல, அங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும், அந்த சுச்சுவேஷன்லையும் குழந்தைங்களோட கையை பிடிச்சிக்கணும். சின்ன குழந்தையா இருந்தால் தூக்கிட்டு போகணும், கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் பெரியவங்க எங்கேயாவது போயிட்டாலுமே அதே இடத்துல நிற்கணும், அங்கேயும் இங்கேயும் தேடி வேற எங்கேயாவது போகக்கூடாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபுல் நேமு, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ன்னு எல்லாத்தையுமே மனப்பாடமாக சொல்லி கொடுக்கணும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த தகவல் வந்துட்டு அவங்க பாக்கெட்டில் எழுதி விடுறது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒருவேளை கூட்டத்தில் தொலைஞ்சிட்டா கூட யார் வேணா யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்காம பக்கத்தில் இருக்கிற காவல்துறையினர், பாதுகாப்பு காவலர்னு அவங்கள்ட்ட உதவி கேட்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். கூட்டமான இடத்துல வந்துட்டு குழந்தைங்களை பாதுகாக்கிறதுனா அவங்க வந்துட்டு கையை பிடிச்சி அவங்கள இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, பிரிஞ்சாலுமே என்ன செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்க

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐபன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ. அப்புறம் நம்ம ஜான் ஹொரே தம்பியுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வேலைக்காக வெளியே போயிருக்காங்க. அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். வரட்டும் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்க வந்து இப்போ எந்த ஒரு படிப்பை பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
5: விமானத்தை ஓட்டுற பைலட் பத்தி நமக்கு தெரியும். ஆனா விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடியும் பறந்த அப்புறமும் அதோட பாதுகாப்பை உறுதி செய்யற ஒரு முக்கியமான படிப்பு இருக்கு, அதுதான் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். இதை ஷார்ட்டா ஏஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னா விமானங்களை பராமரிக்கிற ஒரு பொறியியல் படிப்பு தான். விமானத்தோட இயந்திரம், இறக்கைகள், அப்புறம் மின் சாதனங்கள், பாதுகாப்பு அமைப்புகள்னு எல்லாத்தையுமே முழுமையா ஆய்வு செஞ்சு பறக்க தகுதியான ஸ்டேஜ்ல இருக்கான்னு உறுதி செய்யறதே இந்த ஏஎம்இ நிபுணர்கள் தான். ஒரு விமானம் வானத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி அதுல எந்த கோளாறும் இல்லையான்றத சோதித்து சேஃப்டி சர்டிபிகேட் வழங்குற மிக முக்கியமான பொறுப்பே இவங்களுக்கு தான் இருக்கு. இந்த படிப்பை படிக்கிறதுக்கு வந்துட்டு 12 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது படிச்சிருக்கணும். இந்தியால TGCA அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள்ல இந்த படிப்பை படிக்கலாம். ஏஎம்இ இது வந்து சாதாரண இன்ஜினியர் படிப்பு மட்டும் இல்ல, அதை தாண்டி கிளாஸ் ரூம் லெசன்ஸோட விமானங்களை நேரடியா பார்த்து அதை பராமரிக்கிற நடைமுறை பயிற்சியுமே வழங்கப்படுது. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் தொழில்துறைக்குமே தயாராகிறாங்க. படிப்பை முடிச்ச அப்புறம் நிறைய விமானங்கள்ல நிறுவனங்கள்லயும் விமான பராமரிப்பு நிறுவனங்கள்லயும் பாதுகாப்பு துறையிலையும் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. விமானத்தை இயக்குறது வந்து பைலட்டோட வேலைனா அந்த விமானத்தை வந்துட்டு பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்ப ரீதியா உறுதி செய்யறது வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்ட் மிஷின் இன்ஜினியரோட ஒரு பொறுப்பு.
4: ஓகே, அந்த ஒரு பொறுப்பை தொடர்ந்து நம்ம கூடயுமே வந்து ஒருத்தவங்க பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே இறைச்சல் சத்தமா இருக்கு. அதுக்கு முன்னாடி கேள்வி வந்து என்ன அப்படிங்கறதையும் நானே சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ல போற படம் வந்து விக்ரம் அவங்க நடிச்ச ஒரு படம். 3 வேடங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, 3 வகையில வந்து அவங்களோட நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. முதல் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா தப்பு செய்யறவங்களுக்கான தண்டனை கொடுக்குற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. 2வது கேரக்டர் பேர் வந்து ரெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3வது கேரக்டரோட குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அப்பாவித்தனமான கேரக்டரா இருக்கும். இந்த மாதிரி 3 கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க விக்ரம். அது வந்து என்ன படம் அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது திரும்ப இணைஞ்சிருக்காங்க. பாக்கலாம் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, திரும்ப கண்டிப்பாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த 3 க்ளூவை வச்சு வேறொரு நேயர் நம்ம கூட பதில் சொல்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேரு, அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்கண்ணா?
6: என்ன
4: கேள்வி அப்படிங்கறது தெரியுமா?
6: ஆமா மேடம், நடிகர்கள் நடிச்ச கேரக்டர் பத்தி சொல்றீங்க, படம் பேரு நம்ம சொல்லணும் அப்படிதானே?
4: ஓகே, நான் இப்ப ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம், என்ன கேள்வின்னு தெரியுமா?
6: ஆமா, விக்ரம் சார பத்தி பேசிட்டு இருந்தோம்.
4: அது என்ன படம் அப்படிங்கறத கரெக்டா சொல்லுங்கண்ணா.
6: அன்னியன்.
4: ஓகே, அன்னியன் படம் தான் நாங்க கேட்டதுமே நீங்க சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: மேடம் நியூ சாங் ஏதாவது.
4: என்ன படத்துல இருந்தனா?
6: எதனால மேடம் நியூ சாங் எதனால போட்டு?
4: ஓகே ஓகே, நான் ஓகே, புது பாடல்கள் கண்டிப்பா அருமையான பாடலா கொடுக்குறோம். ரொம்ப நன்றிண்ணா.
6: ஓகே மேடம், தேங்க் யூ.
4: ஓகே, நம்ம சாதிக்கனாவும் சரியான பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்தியஸ்ரீ மற்றும் கார்த்திகா. ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து அதே ஒரு வேலையில தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துதான் வரப்போறாங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகா அவங்க வந்து என்ன விளையாட்டு பத்தி சொல்றாங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
3: உலகத்திலேயே மிகப்பெரிய பந்துல ஒன்னு பயன்படுத்தி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கு, அதுதான் கின்பால். ஒரே நேரத்துல 3 டீம் விளையாடுற இந்த விளையாட்டு மற்ற விளையாட்டுகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. 1986 கனடாவை சேர்ந்த மரியோ டிமர்ஸ் அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான். உடல் வலிமையை வச்சு மட்டும் இல்லாம ஒற்றுமை, டீம் ஒர்க்னு அனைவருக்குமே சமமா பங்கேற்பதுன்னு இந்த மாதிரி நல்ல பண்புகளை வளர்க்கணும்.
2: சரி, ஓகே, அந்த ஒரு விளையாட்டை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
2: உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பாம்பன் திருக்குவாடியில இருந்து டிஎம் என்டர்பிரைசஸ் வந்து அப்துல் கலீம்.
2: என்னன்னா உங்க பேர் என்ன?
4: அப்துல் கலீம்.
2: ஓகே, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
4: என்ன கேம்?
2: இன்னைக்கு வந்து நாங்க ஒரு படத்துக்கான க்ளூ கொடுப்போம், அதை வச்சு நாங்க என்ன படம் சொல்ல வரோம் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்க நடிச்ச ஒரு படம். குடும்பத்திற்காக, அதாவது ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக ஒரு கொலை ஒண்ணு பண்ணுவாங்க. கடைசி வரையே அந்த உண்மையை காப்பாத்தி அதை வந்து மறைச்சே வச்சிருவாங்க. அவங்கதான் கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு படம். என்ன படம்?
4: இந்தியன் 2 மூவியா?
2: இல்ல, அந்த படத்துல கிடையாது. இப்ப வந்த படமும் கிடையாது. இடையில நடுவுல வந்து கௌதமி அவங்க எல்லாம் ஹீரோயினா வந்து பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு ஜோடியா.
4: சரி, இது நல்ல படம்.
2: அது கூட ஒரு ஊரோட பேரு. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பாபநாசம் படம் தான். ஓகே, கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் கார்த்திகா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த கின்பால் விளையாட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
3: இந்த விளையாட்டுல 3 டீம் ஒரே நேரத்துல விளையாடுவாங்க. ஒவ்வொரு டீம்லயும் 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க. பொதுவா கருப்பு, சாம்பல், இளஞ்சிவப்புன்னு வேற வேற கலர் ஜெர்சிகளை அணிஞ்சிருப்பாங்க. இந்த கேமோட மிகப்பெரிய சிறப்பே இதுல பயன்படுத்துற பந்து தான். 1.2 மீட்டர் விட்டம் கொண்ட காத்தால நிரப்புன ஒரு பெரிய பந்து தான். இது ஒரு பிளேயரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீம்ல உள்ள எல்லாருமே செயல்பட்டாதான் பால சரியா விளையாட முடியும். விளையாட்டு தொடங்குறப்ப ஒரு டீம் பந்த பிடிச்சிட்டு மற்றொரு டீம் நிறத்தை சொல்லி கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப பிங்க்னு சொல்லி கூப்பிட்டா அந்த பிங்க் டீம் வந்து தரையில விழுறதுக்கு முன்னாடி அந்த பால போய் பிடிக்கணும். அப்படி பிடிக்கலன்னா மற்ற ரெண்டு டீமுக்கும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கான இந்த குழு ஒருங்கிணைப்பு விளையாட்டா இது வந்துட்டு பல நாடுகள்ல இருக்கு. ஒரு பெரிய பந்தை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான், ஆனா இதே வந்துட்டு ஒரு குரூப்பா செயல்பட்டா அது முடியும் அப்படின்னு தான் இந்த கேம் சொல்லுது.
2: ஓகே, ஒரு டீமாக சேர்ந்து ஒரு விளையாட்டு வந்து சூப்பராக விளையாடணும் அப்படின்னா அதுக்கு இந்த கின் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் பல நாடுகளில் இருக்குது. நம்ம நாடுகளில் அந்தளவுக்கு பெருசாக யாருக்கும் தெரியலை, இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து பாடல்களும் வருது. அடுத்த பாடல் வந்து மதராசி படத்துலேருந்து தங்கப்பூவே பாடல் தான். கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்தி, எஸ்ரீ மற்றும்
6: ஜாபீர்.
5: ஓகே, அடுத்ததா கார்த்திகா, அவங்களோட அவங்களும் நம்மளோட இருக்காங்க இல்லையா, அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
6: ஒரு குழந்தையோட கையில இருக்கிறது புக்ஸா இல்லனா ஒரு குடும்ப பொறுப்புகளா, இந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். குழந்தை பருவம்னா அவங்க ஸ்கூல் போகிறதுக்கும் விளையாடுறதுக்குமான ஒரு வயசு தான். அந்த டைமில் திருமண பொறுப்புகளை சுமக்கிற காலம் இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாக வளர்றதுக்கும் ஸ்கூல் படிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமையை இந்தியாவில் குழந்தை திருமண சட்டம் 2006 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி 18 குறைவான பெண்ணும் 21 குறைவான எந்த ஆணுமே கல்யாணம் பண்ணுறது அது வந்து சட்டப்படி தவறானது. அதே மாதிரி குழந்தை திருமணத்தை நடத்துறது, இதுக்கான ஏற்பாடு செய்கிறதுமே சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம்தான். சில நேரத்தில் வறுமை, பாதுகாப்பு குறித்த பயம், இந்த மாதிரி காரணங்களால் குழந்தை திருமணம் நடக்குது. ஆனால் அது ஒரு குழந்தையோட ஆரோக்கியத்தை, கல்வியை, கனவுகளை பாதிக்குன்றதை மறந்துடக்கூடாது. சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுறதுனால குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு உடல்நில பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற பாதிப்பு, ஸ்கூல் படிப்பு பாதிக்கப்படுறதுன்னு நிறைய சவால்கள் ஏற்படலாம். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுமே சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிற சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்குமே முதல்ல நல்ல கல்வி, அப்புறம் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கிற வயசை அவங்க அடையணும். அதுக்கப்புறம் தான் திருமணம் மாதிரி முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுக்கணும். அதனால அவங்க கனவுகளுக்கு நம்ம ஒரு தடை இல்லாமல் இருப்போம்.
5: ஓகே, கண்டிப்பாக நிறைய இடங்களில் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் இன்னும் மாற்றம் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி இன்னைக்கு என்ன தகவலோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
6: ஓகேக்கா, நம்ம சாதாரண விமானங்கள்னு பார்த்துருப்போம். அதாவது நம்ம இங்கேருந்து சென்னை போகிறதுலேருந்து மதுரை வர்றதுலேருந்து நிறைய விமானங்கள் நம்ம பார்த்துருப்போம்க்கா. அது எல்லாமே நம்ம பார்த்தது ஃபுல்லாக சின்ன சின்ன விமானங்கள் தான் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே மிக மிக பெருசான ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்னா அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா?
5: தெரியாதே, நீங்கள் சொன்ன
6: அதுதான்க்கா அந்த ஏர்பஸ் A380 அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்குமே என்னாச்சு அப்படின்னா நிறைய வகையான பெரிய பெரிய பேசஞ்சர்ஸ் ஏர்கிராஃப்டுமே தயாரிச்சிருக்காங்கக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சரி, இதை பற்றி சொல்லிடலாமாக்கா?
5: ஆ, சொல்லுங்கள்.
6: இந்த ஏர்பஸ் வந்து பிரான்ஸ் தலைமையில், அதாவது ஐரோப்பிய விமானம் தான் இதை வந்து என்னன்றாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. உலகில் மிகப்பெரிய பயணிகள் விமானம், அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது முதல்ல எப்போ தயாரிச்சாங்க அப்படின்னா 27 ஏப்ரல் மாதம் 2005 வருஷத்தில் தான் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா தயாரிக்க ஆரம்பித்தாங்களாம். அதாவது இது வணிக, அதாவது இதோட வணிக சேவை தொடக்கம் பார்த்திங்க அப்படின்னா 25 அக்டோபர் 2007 வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து இதை முதல்ல வாங்கினாங்களாம். அதுக்கப்புறமா தான் நிறைய ஒரு ஏர்கிராஃப்ட் நிறுவனங்களும் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா வாங்க ஆரம்பித்தாங்களாம். இதோட நீளம் பொறுத்த வரைக்குமே
7: 23 மீட்டரும் இதோட உயரம் 24.1 மீட்டரும் இருக்குமா. அப்புறமா இதோட ரெக்க அளவை கேட்டால் தான் நீங்கள் அதிர்ச்சி ஆகுவீங்கக்கா. என்ன அப்படின்னா 79.8 மீட்டர் வரைக்கும் இதோட ரெக்கையோட நீளம் இருக்குமா. கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளோ தண்ணி இருக்குமோ அவ்வளோ தண்ணிக்கு இதோட அகலமும் நீளமும் அப்புறமா அதோட ரெக்கை அளவும் இருக்குமாங்க. இதோட பயணிகள் கொள்ளளவு பார்த்துக்கலாம். அதாவது சாதாரண போயிங் 777 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 500 அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா 400 to 500 வரையே தான் பேசஞ்சர்ஸ் ஏற்ற முடியுமா. அதை விடையும் கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 500 to 550 பேரை மட்டும்தான் ஏற்ற முடியுமா. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்குமே 800 to 900 மக்கள்களை வரையும் ஏற்ற முடியுமா. அதுவுமே ஒரே கிளாஸில். அதாவது இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அப்புறமா பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி 3 வகையான பிரிவுகள் இருக்கும். அதில் ஒரே வகுப்புலையுமே பொறுத்த வரைக்குமே 800 பேர்கிட்ட ஏறலாமாக்கா. அப்புறமா இதோட இதை நீங்கள் கேட்டாலும் அதிர்ச்சி ஆவீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சாதாரண ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாடி தான் இருக்கும். அதுவுமே மாடி சொல்ல முடியாது, ஒரே சைடில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடி வரையே இருக்குமாங்கா. அதாவது கீழே ஒரு தளம் மேலே ஒரு தளம், அதுக்குமே படிகள் வச்சுருப்பாங்க.
5: ஓகே ஓகே, ஒரு வித்தியாசமான ஃப்ளைட்டாக தான் இருக்குது. அதை பற்றின தகவல்களை அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவங்க நடித்த ஒரு படம் தான். இதில் வந்து எக்கச்சக்க ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜோதிகா அவங்களா இருக்கட்டும், நயன்தாரா அவங்களா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து 2 கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து வேட்டையன், இன்னொன்று வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டர். இதை வச்சே என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்க 709-4433-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அடுத்த 2 பாடலுமே ஹேஷம் அப்துல் வஹாப் அவங்களோட இசையில தான் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர். அதுக்கப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக கால் நினைச்சிருக்காங்க. யாரு எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுலாமாக்கா? ஹலோ, வணக்கம். வணக்கம்க்கா, எப்படிக்கா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
3: ரொம்ப
1: நல்லா இருக்கேன்க்கா.
3: நன்றி.
1: ஓகே, விஸ்வாசம் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலா கொடுத்துடலாம். ஆனா காலர் வந்தோடனே டக்குன்னு ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நீங்க வந்து பதில் சொல்லலாம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு. அதுக்கு முன்னாடி கார்த்திகா, அவங்க நம்மளோட என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் கேட்டுலாம்.
4: வீட்டில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்தா அவங்களுக்கு எல்லா அன்பையுமே கொடுக்கணும்ன்றது சரிதான். ஆனா அந்த அன்பு அவங்கள தனிமையாவோ இல்லைனா எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மனநிலையில வளர்க்கக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல குடும்பங்களில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. அதனால அந்த குழந்தை மேல பேரண்ட்ஸோட கவனமும் அன்பும் அதிகமாக இருக்கிறது இயல்பு தான். ஆனால் சில நேரத்தில் அந்த அன்பு அளவுக்கு மீறினா பாதுகாப்பாவோ இல்லைனா அதிக செல்லமாவோ மாறிடுது.
1: ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா
2: இருக்கேன்.
5: உங்களுடைய பொழுதெல்லாம்
2: எங்களோட பொழுது எப்பவும் போல சூப்பரா போய்கிட்டு இருக்கா.
5: நம்ம ஊர்ல மழையெல்லாம் பெய்யுதா?
2: இல்லண்ணா, நம்ம ஊர்ல எப்பவுமே வெளியதான், வெயில் தானா.
5: சரிப்பா, சரி.
1: என்ன படம் சொல்ல வரோம் அப்படிங்கறத நீங்க
5: கண்டுபிடிக்கணும்.
1: உங்களுக்கான கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இது வந்து ஸ்பேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து மிசைல வந்து காப்பாத்தி கொண்டு வருவாங்க. இதுல வந்து ரவி மோகன் அவங்க வந்து ஹீரோவா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா, நான் கண்டிப்பா. ஓகேனா, உங்களுக்கான கேள்வியை நான் இன்னொரு தடவை சொல்லிறேன். இது வந்து ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மிசைல காப்பாத்தி கொண்டு வருவாங்க. ரவி மோகன் அவங்க வந்து ஹீரோவா பண்ணிருப்பாங்க. ஓகேனா, நீங்க கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: சந்திரசேகர்
1: அண்ணா வந்து அப்பயில கால் பண்ணும்பொழுது வந்து சரியா வந்து பேச முடியல. அதனால வந்து இப்ப நம்ம கூட ஜாயின் பண்ணி சூப்பராவே வந்து பேசினாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கும் வந்து பதில் சொல்லிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம ஜாபீர் தம்பி இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கண்டினியூ பண்ணுவாங்கல்ல, அதுதான் கிடையாது. இப்ப கார்த்திகா அவங்க தான் பேச போறாங்க.
4: ஒரே குழந்தனால அவங்க கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறது, அவங்க செய்ய வேண்டிய சின்ன வேலையை கூட பேரண்ட்ஸ் செய்கிறது, இது எல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்ம விருப்பப்படி கிடைக்காதுன்றத குழந்தைய வந்துட்டு சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரே குழந்தையா இருக்கிறதுனால சில நேரம் தனிமையாக உணரலாம். அதனால நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. ஒரே குழந்தனால அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. நீ தான் எங்கள் நம்பி, நீ முதல் மதிப்பெண் தான் வாங்கணும், இப்படி அழுத்தமான வார்த்தைகள் குழந்தைங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக அவங்க ஒரு எய்ம் வச்சிருப்பாங்கல்ல, அதில் அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம். அதே நேரத்தில் வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்கணும். தங்களோட புக்ஸை ஒழுங்குபடுத்துறது, யூஸ் பண்ண பொருள் எடுத்து இடத்துல வைக்கிறது, வீட்டில் சின்ன உதவி பண்ணுறதுன்னு உதவிகள் செய்கிற பழக்கங்களை ஏற்படுத்தணும். ஒரே குழந்தைய வளர்க்குறத அதிக செல்லம் இல்லை, அதே மாதிரி தனிமைப்படுத்துறதும் இல்லை. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுக்கறது தான்.
1: ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜாவிர் தம்பியும் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆர்வமா இருக்காங்க, அந்த ஒரு தகவலையும் கேட்டலாம், இல்லைன்னா தம்பியோட மண்டை வெடிச்சிடும்.
2: இவன் என்ன அப்படின்னா, சாதாரண ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் பறக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 14,000 15,000 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறமா இதுக்கு என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு மொத்தமாக 2 இன்ஜின், அதாவது 4 இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விங்ஸில் 2 இன்ஜின், இன்னொரு விங்ஸ்லேயும் 2 இன்ஜின் அப்படின்ற மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 இன்ஜின்மே இதோட பேர் என்ன அப்படின்னா டர்போ ஃபேன் இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இன்ஜினை பயன்படுத்துவாங்க. அப்போ அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு விமானத்துக்குமே இதை பயன்படுத்துகிறாங்கக்கா. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, இதை பற்றின கடைசி தகவல்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் கேட்ட பாடல் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. நீங்களும் கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: தூக்குத்தரணை கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து ஒரு வித்தியாசமான ஃபிளைட், அதாவது இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் பெருசான ஒரு ஃபிளைட் என்னவோ அதை பத்தி நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
2: அது பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கிட்ட யாரும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாம்பல்ல இருந்து பூபாலன் பேசுறேன்.
2: ஆ வணக்கம். நான் இன்னைக்கு என்ன கேம் விளையாடணும் தெரியுமா?
3: தெரியுங்க, தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க.
2: இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நாங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுப்போம், அது என்ன படம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும்.
3: புரியல.
2: நான் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுப்போம், அது என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
3: ஆ சொல்லுங்க.
1: ஓகேண்ணா, உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பொரட்டா கடை வச்சுருப்பாங்க. ஹீரோக்கும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில அடிக்கடி சண்டைகளாக வரும். கடைசி வரைக்கும் அந்த படத்தில் சண்டைகள் மட்டும்தான் வரும். அது என்ன படம்?
3: புரியல.
1: அண்ணா, இந்த ஒரு படத்தில் வந்து ஹீரோ வந்து பொரோட்டா கடை வச்சுருப்பாங்க, ஹீரோயின் வந்து அப்போ தான் என்ட்ரு ஆவாங்க. அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சண்டைகளாக வந்துட்டே இருக்கும். அது என்ன படம்? இப்ப வந்த படம் விஜய் சேதுபதி அவங்க நடிச்சவங்க. இப்ப வந்த படம்னா விஜய் சேதுபதி அவங்க ஹீரோவா பண்ணிருக்காங்க.
3: விஜய் சேதுபதி?
1: ஆமாண்ணா. சரி ஓகே, நாங்களே சொல்லிடட்டுமா? தலைவன் தலைவி படம் தான் அது. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியோட தகவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே சொல்லுங்க கடைசி தகவல்களை.
2: சரி ஓகேக்கா, என்ன அப்படின்னா, இந்த ஏர்பஸ் A380 அப்படின்ற இந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் இருக்கும். சொல்ல போனால் அப்படின்னா இது எல்லா ஏர்போர்ட்லேயுமே லேண்ட் பண்ண முடியாதான். ஏன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிடுறேன். அதாவது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் நம்ம இது பண்ணலாம். அப்புறமா சத்ரபதி சிவாஜி, அப்புறம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஏர்போர்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருக்குது, அங்கே லேண்ட் பண்ணலாம். அப்படிலாட்டி ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது ஹைதராபாத்தில் இருக்குது, அங்கே மட்டும்தான் லேண்ட் பண்ண முடியுமா, வேறு எங்கேயுமே லேண்ட் பண்ண முடியாதான். அதாவது இது எதுக்கு வந்து சென்னைக்கு வந்து ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு பெரிய விமானம் வரும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்க்கிங் பேஸ் வேணும், இல்லாட்டி அதுக்கான டெர்மினல் வந்து அதாவது அங்கே யூஸ் பண்ணுற எல்லாமே வேணும். அதாவது அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு கரெக்டான சைஸ் வேணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதாவது அந்த உள்ளே வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இது வேணும் அப்படின்ற மாதிரியே நிறைய இது இருக்குது. இது எந்தெந்த மாதிரினா விமானம் வாங்குறாங்க அப்படின்னா எமிரேட்ஸ், அப்புறமா குவான்டஸ், கத்தார் ஏர்வேஸ் அப்படின்ற மாதிரியான வாங்குறாங்கக்கா.
1: சரி ஓகே, ஒரு அருமையான தகவல் நம்ம ஜாபீர் தம்பி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காற்றோட வேகம் 6 கிலோமீட்டர்லேருந்து 22 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர். இணைந்திருக்கீங்க, இது கடலோசேபம் 90.4.
4: பையா,

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் திபோன். அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நான் நம்மளுடைய பாம்பன் மீன் ஈரக்கத்தனத்துக்கு போயிருந்தேன். காரணம், வெள்ளிக்கிழமை தான் ஜேஜேன்னு இருக்குமே, வாரத்தினுடைய கடைசி நாள் கூட, கடல் நாள், அடுத்த நாள் லீவு அப்படின்றதுனால மீன்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு அன்னைக்கு போட்டில் வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் போனேன். அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். நண்பர் சொன்னார், பாத்தியா எவ்வளோ பெரிய போட்லாம் கிடக்குது அப்படின்னு. இந்த போட்லாம் வந்து முன்னாடி பார்க்கும் பொழுது கொஞ்சம் குட்டியாக தான் தெரிஞ்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியுதே அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ இருக்கிற எல்லா படகுகளையுமே நம்மளுடைய பாம்பனில் இரும்பு படகுகளாக இருக்குது, அதாவது ஸ்டீல் போட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பு படகுகளாக இருக்குது. ஒரே ஒரு படகு மட்டும்தான் பாம்பனில் வந்து விசைப்படகு மரப்படகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு படகு தான் இருக்குதா, அதுக்கப்புறம் மரப்படகுகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத, ராமேஸ்வரம் பகுதியாக இருக்கட்டும், மண்டபம் பகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரப்படகுகள் இருக்குது. பாம்பன் பகுதிகளெலாம் ஆனால் அதிகமாக அவங்க விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு படகாக இந்த ஸ்டீல் போட்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, இதற்கான காரணம் என்ன? மரப்படகை விட வசதி எதுவும் அதிகமாக இருக்குமா இந்த விசைப்படகுகள் இரும்புகளில் செய்யப்பட்டதுனால அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: Meendum meendum, ketka thundum, Kadalosai FM 90.4. Namadu munnetrathirkana vanuli.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் பாக்கியம் பாம்பன். நான் 34 பிஷிங் போட்டில் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
5: நம்மளோட பகுதிகளில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் பகுதியாக இருக்கட்டும், இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடாகவே எடுத்துக்கலாமே, அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரப்படகுகள் வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விசைப்படகுகளை ஸ்டீல், அதாவது இரும்பு படகுகளாக எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இதற்கான காரணம் என்ன? இதில் மரப்படகை விட நம்மளுக்கு என்னென்ன வசதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்?
6: இப்போ மரப்பலகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரையில் காற்று ரொம்ப அயதியாக இருக்கும், கடல் மேலே திடீர்னு காற்று உரத்துடும். அப்போ அந்த காற்று உரக்கும் பொழுது மரப்போட்டுகள் வந்து சமாளிக்க முடியாது. மார்சா வந்து போட்டில் மோதும்போது பழைய வங்குகள் உள்ளே உடஞ்சிரும், பழகைகள் இறங்கிடும், ஆணி வந்து பிடுங்கிடும். அப்போ ஆபத்துகள் நிறையா இருந்துச்சு மரப்போட்டுகளில். ஸ்டீல் போட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்சா மோதுனா உடையாது. இன்னொன்று காற்றை தாங்கக்கூடிய அளவுக்கு போட்டுகள் பெருசாகவும் ஆக்கிட்டோம். முதல்ல வெசல் வந்து ஃபிஷிங் வெசல் பார்த்தீங்கன்னா 60 அடி தான், இன்றைக்கி நம்ம போட்டு 80 அடியில் இருக்கும். அப்போ மீனவர்களுக்கு உயிர் பயம் இருக்காது, பாதுகாப்பு இருக்குது. மரப்போட்டுகள்லாம் அப்படி இருக்காது. அதுக்கு இதுக்கு இதான் வித்தியாசம். இன்னொரு விஷயம், அது உடஞ்ச உடனே போட்டை தூக்கி ஆகணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேரண்டி கொடுத்துருப்பாங்க, இத்தனை வருஷம்னு. அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உடஞ்சாலுமே என்ன செய்யணும், ஒரு ஈக்கி ஓட்ட மாதிரி தான் பொத்து போகும். அதை நம்ம வந்து கரையை வந்து லேசாக பஞ்சு கிஞ்சி வச்சு அடைச்சோம்னா நின்றுக்கிறோம், தப்பிச்சு வந்துடலாம். அப்படி ஒரு சௌகரியங்கள் ஸ்டீல் போட்டில் இருக்கும்.
7: இதில் எந்த படகுல, அதாவது மரப்படகுல அதிகமாக நம்ம பராமரிப்பு படி பார்க்கணுமா, இல்லை ஸ்டீல் படகுல அதிகமாக பராமரிப்பு பார்க்க வேண்டியிருக்குமா? வருஷத்தால் நம்ம வந்து அந்த 60 நாட்கள் பண்ணுறோம் இல்லை, அந்த 60 நாட்கள் ஒப்பிடும் பொழுது எந்த படகுல அதிகமான பராமரிப்புகளை நம்ம செய்ய வேண்டியிருக்குது?
6: ஸ்டீல் படகுல வந்து நம்ம பகுதி துருப்பிடிக்கிற உலகத்திலே 3வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். துருப்பிடிக்கிறதுல நம்ம பகுதியில் அதிகமாக கரல் பிடிக்கிறதுனால இந்த ஸ்டீல் போட்டுகளை வருஷத்தில் 2 நேரம் பெயிண்ட் கொடுக்க முடியும். இந்த 2 நேரமும் பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா பெயிண்ட்டுக்கு 2 லட்சரூபாயிலிருந்து 3 லட்சரூபா ஒரு செலவு வரும். மராமத்து செலவு ஏற்றுற கூலி எல்லாம் ஒரு நேரத்துக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு இறக்குனாலே 2 லட்சரூபா 2.5 லட்சரூபா வரும். மரப்போட்டு அப்படி கிடையாது, செலவினங்கள் கம்மி தான். முதல்ல நாம் என்ன நினச்சி நாங்கள் மீனவர்கள்லாம் இருந்தோம்னா மரப்போட்டில் வந்து நம்ம வருஷம் வருஷம் ஏற்றி மர வேலை பார்க்கணும், போட்டுகள் உடஞ்சிரும்ன்றோம், அதில் கம்மி செலவு கூட வரும் அப்படின்னு நினச்சோம். செலவினங்கள் பார்த்தாங்கன்னா மரப்போட்டை விட ஸ்டீல் போட்டில் தான் அதிகமாக ஆனால் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்குது.
7: ஒரு ஸ்டீல் போட்டு நம்ம இன்றைக்கி செய்யணும் அப்படின்னா எவ்வளோ அதிகமான செலவு வருது?
6: 1 கோடி வரும்யா, 1 கோடி ரூபா 1000 ரூபா சாதாரணமாக வரும். புதுசாக செய்கிறாங்க 1 கோடி 10 லட்சரூபாய்க்கு கூட வரும், 1.5 கோடி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்ஜின் வேலை எல்லா பிளேட் விலையெல்லாம் கூடிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 1 கோடிக்கு நம்ம இறக்குற ஒரு 80 அடி போட்டு 1 கோடிக்கு ஒன்று இறக்குனோம்னா இன்றைக்கி 1.5 கோடி ரூபா வரும்.
7: நம்ம எங்கேருந்து இந்த படகுகளை செஞ்சு வாங்கணும்?
6: இந்த படகுகள் இரும்பு போட்டு எங்கே செய்கிறாங்கன்னா நம்ம பகுதிக்கு வர தூத்துக்குடி தான் மேக்சிமம். தூத்துக்குடியிலேருந்து புதுசாக அவங்க கட்டுவாங்க, அவங்க ஒரு 5 வருஷம் தொழில் பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு 2 வருஷத்துலேயும் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து தொழில் பண்ணுறது. இங்கேயும் நம்ம ஒரு சில முதலாளிகள் வந்து சொந்தமாக போட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க புதுசாகவே. தூத்துக்குடியிலேருந்து தான் அந்த போட்டியாடு இருக்குது, செய்கிறக்கூடிய ஆசாரிகள் அந்த வெல்டிங் சௌகரியங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம பகுதியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து தான் செக்னெட்டில் வாங்கிட்டு வரோம், புதுசாகவும் அங்கே இருந்தால் நம்ம ஊர்லேருந்து வச்சுட்டு வர்றாங்க.
7: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: ரொம்ப நன்றி.
7: இரும்பு படகுகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, அதில் வசதிகள் எதுவும் அதிகமாக இருக்குமா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான்

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், என் பேர் செல்வம், காமராஜர் நகர்லேருந்து பேசுகிறேன்.
2: நம்மளுடைய பாம்பன் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விசைப்படகுகள் முன்னாடி மரப்படகுகளாக இருந்தது. இப்போ 99% வந்து விசைப்படகுகள் எல்லாமே ஸ்டீல் போட்ஸாக மாறிடுச்சு. மரப்படகுகளை காட்டிலும் ஸ்டீல் போட்டில் என்னென்ன வசதிகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: எதனால் அதிகம் யூஸ் பண்ணுறோம்னா, இது மரப்போட்டை விட இந்த ஸ்டீல் போட்டு பிளமாக இருக்குது. காற்றுக்கும் கடல் அடி வாங்குறது. மரப்போட்டுனா இப்போ மாச அலைகள் வேகமாக வரும்போது இந்த அந்த மரப்போட்டு பாஞ்சு உழும்போது, ஸ்பீடாக போய் பாஞ்சு உழும்போது டக்குன்னு அந்த போட்டு பொத்துரும். பொத்த உடனே தண்ணி வந்துடும். மக்களுக்கு பாதுகாப்பு அதில் கம்மியாக இருக்கும். டக்குன்னு தண்ணி வந்துச்சுன்னா டக்குன்னு கரை வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பலம் கம்மியாக இருந்து, அதனால் பலமாக இந்த ஸ்டீல் போட்டை வச்சதுனால பலமாக இருக்குது. இன்னொன்று, லோட் ரன்னிங்கும் நல்லா இருக்குது. நம்ம தொழில் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது. மரப்போட்டை விட ரொம்ப சௌகரியமாக இருக்குது ஸ்டீல் போட்டு. அதனால் இந்த ஸ்டீல் போட்டை வச்சுருக்கோம். ஆனால் ஸ்டீல் போட்டுங்கிறது புதுசாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம கைப்பட வச்சா நல்லாயிருக்கும். எவ்வளவு நாளும் வச்சு உழைக்கலாம்.
2: மரப்படகு விசைப்படகு ரெண்டில் வந்து எதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும்?
3: மெயின்டெனன்ஸ்னா ரெண்டுலேயுமே தான். இப்போ எதை எடுத்துக்கிட்டாலுமே புதுசு புதுசு தான். நம்ம மரப்போட்டாக இருந்தாலும் நம்ம புதுசாக வச்சு இறங்கி போட்டோம்னா அது கைகளோட ஒரு 15 வருஷம் 20 வருஷம்னு நல்ல பிள்ளமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் பழசானோன்னா அது பழுது பார்க்கத்தான் செய்யணும். அதே மாதிரி இரும்பு போட்டும் புதுசாக வச்சோம்னா அது 10-20 வருஷம் கை வைக்காமல் நம்ம தொழில மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தொழில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பழசு பழசு தான். பழசானோன்னா தழுவு தான் செய்யும். ஆனால் ஸ்டீல் போட்டு வந்து கொஞ்சம் காலம் கிடக்கு, நல்லா இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும். அப்பப்போ பெயிண்ட் கொடுத்து பல்ல பல்லன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து குறையும் இல்லாமல் நல்ல தொழில் வரும்.
2: நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டீல் போட்டு அப்புறமா மரப்போட்டு ரெண்டுக்கும் புதுசாக செய்யணும்னா எவ்வளோ செலவாகும்? எங்கேருந்து நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு வாங்கிட்டு வரோம்?
3: கட்டுமான பணினா நம்மளுக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி தான். தூத்துக்குடி தான் எல்லா போட்டும் ஸ்டீல் போட்டு பூரா வச்சு கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து தரவகுளம் சொல்கிற ஊர்லேயும் வச்சு கொண்டு வர்றாங்க. நம்ம ஊருக்கு பாம்பனுக்கு வரணும்னா அதிகமாக தூத்துக்குடி தான். ஆனால் நாகப்பட்டினம் அங்கிட்டு காரைக்கால் இங்கிட்டலாம் ஸ்டீல் போட்டு அதிகமாக தான் வைக்கிறாங்க. நம்ம பாம்பனுக்கு அதிகமாக நல்ல தொழில் அமைப்புக்கு உயரம் நீளம் எல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்கிறது தூத்துக்குடி தான் பெஸ்ட்டு.
2: நம்மளுக்கு வந்து இப்போ அதிகமாக இந்த 60 நாட்கள் தடை காலம் அப்படின்றது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம வச்சுருக்கிற ஒரு காலம்னு சொல்லலாம். போட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி மராமத்து பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. மரப்படகுகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வேறு மாதிரியான ஒரு தேவைகள் இருக்கும். ஸ்டீல் போட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு தேவையானது வேறவா இருக்கும். நம்மளோட பகுதிகளில் பாம்பனில் குறிப்பாக இதற்கான வசதிகள்லாம் அதிகமாக இருக்குதா?
3: பாம்பனில் போட்டு வேலாக்குறதுக்கு வசதி இப்போ வந்து ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து மற்ற ஆட்களை வர சொல்லி ஒரு 4-5 பேர் போட்டுங்க, அவங்க கைவசம் 5-10 பேர்னு கூப்பிட்டு வச்சு வேலை பார்க்குறாங்க. இன்னும் இங்கேயே இருந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஆட்கள் இருந்து ஒரு கம்பெனியை பலப்படுத்தி அந்த கம்பெனியை உருவாக்கி இங்கேயே எல்லா வேலைகளும் போட்டுக்கான சௌகரியங்களை வேலை பார்த்தா நல்லாயிருக்கும்.
2: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி கருத்துக்களை கேட்டதுக்கு. நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9-ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்ம தமிழ் திரைப்படங்கள் நிறைய உண்மைகளை வெளியில கொண்டு வந்திருக்கு. அதுல இருந்து நிறைய பாடங்களையும் கூட நம்மளால கத்துக்க முடியும். அவ்வளவு ஏன், நம்ம மீன்பிடி தொழில இருக்கக்கூடிய சில விஷயங்களை அந்த கால படங்கள்ல ஒரு சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. நம்ம மீன்பிடி தொழிலோட உண்மையா அப்படியே சொன்னதுனாலதான் என்னவோ MGR தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்ற பாடல நெய்தல் பகுதியில இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிடிக்கும். சரி, நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, படகுகள்ல நிறைய வகைகள் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் பரிசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிசல் பார்த்தீங்கன்னா ஆழம் குறைந்த குளம் ஏரி ஆறு பகுதிகளை கடன் போறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த காலத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இல்லைனாலும் கூட ஒரு காலத்தில் நிறைய பயன்பாட்டில் குறிஞ்சி பகுதிகளையாக இருக்கட்டும், இல்லை மருதம் பகுதிகளாக இருக்கட்டும், அதாவது நிறைய மலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் குளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் அதே போல் ஆற்றுப்படுகைகள் பகுதிகள்லையும் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. சரி, இப்ப என்னென்ன மாதிரியான படகுகள், என்னென்ன மெட்டீரியல், அதாவது மூலப்பொருட்களா பயன்படுத்தி செய்யறாங்க அப்படின்றத சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வர, மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்துதான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வெறும் 3 பெரிய ரப்பர் மரக்கட்டைகள். அதை வாங்குறது ஒரு காலத்துல பெரிய கனவு, ஆனா இன்னைக்கு கனவோட கனவா களைஞ்சு போன ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா கட்டுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுமரத்தை தான் முன்னாடியே சொன்ன இல்லையா, 3 பெரிய மரக்கட்டைகள். அந்த பெரிய மரக்கட்டைகளை கட்டி வச்சிருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு ஒரு பெரிய போட்டியே இருக்கும். அந்த காலத்திலே கட்டுமரம் போட்டு தொழில் பண்ணவர் அப்படின்னு நிறைய பேர் பெருமையா கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வகையான படகுகள் வந்துருச்சு, பெரிய பெரிய படகுகள் வந்துருச்சு. சரி, ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல தேவைப்படுறது மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய படகுகளை கட்டமைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா மரம். மரப்படகுகளை முழுவதுமாக மரத்தாலையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் மரம் மற்றும் இரும்பு ரெண்டையும் பயன்படுத்தியும் செய்ய முடியும். ரெண்டாவதாக இரும்பு. முழுவதுமாக இரும்பு படகுகள் இன்றைக்கி நம்மளுடைய பகுதிகளில், குறிப்பாக பாம்பன் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதே போல் மூணாவதாக அலுமினியம். அலுமினியம் அப்படின்றது சில நாடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு பொருளாக இருக்குது. காரணம் அதோடைய விலை. ஆனால் அலுமினிய படகுகள் கூட இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை நிறைய நாடுகள் ஒப்புதலும் கொடுத்து அவங்களுடைய பகுதியில் மீன்பிடி படகுகளாகவும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல் கண்ணாடி இலை படகுகள், அதாவது ஃபைபர் படகுகள், நம்மளுடைய பகுதிகளிலையும் சரி நிறைய சுற்றுலாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது இந்த கண்ணாடி இலை, அதாவது ஃபைபர் படகுகள். அதே போல் மீன்பிடி படகுகளாக நம்மளோட பகுதிகளில் இன்றைக்கி ஃபைபர் படகுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் எந்த படகுக்கு அதிகமாக நம்ம பராமரிப்பு செலவை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோ. ஒரு பொருளை வாங்குறது மட்டும் முக்கியமானது இல்லைங்க, அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்மளோட வீட்டிலே எடுத்துக்கலாமே, ஒரு டிவி வாங்குகிறோம், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஒரு ஏசி வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஸ்டெபிலைசர் அப்படின்றது போட்டிருப்போம். காரணம் அது வந்து மின்சாரத்தை சீராக கடத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். லோ கரண்ட்டோ இல்லை ஹை பவரோ வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசர் எல்லாத்தையும் பார்த்துக்கும்பா அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு பராமரிப்பு செலவாக அந்த ஸ்டெபிலைசரை வச்சுருப்போம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படகுகளும், படகுகளுக்கும் வருடாவருடம் பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காகத்தான் மீன்பிடி தடை காலத்தை ஒரு பயனுள்ள காலமாக மீனவர்கள் மாற்றிருக்காங்க. முதல்ல அதிக பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய ஒரு பொருள், நான் முன்னாடியே சொன்ன 4 படகுகளில் அலுமினியம் அப்படின்றது தான் முத முதல்ல ஒரு நிறைய பொருள் செலவில் கட்டமைக்கக்கூடிய ஒரு படகாகவும் இருக்குது, நிறைய பொருள் செலவை போட்டு பராமரிக்கக்கூடிய ஒரு படகாகவும் இருக்குது. காரணம் இதுக்கான பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இரண்டாவதாக பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கக்கூடியது இரும்பு படகுகள். இரும்பு படகுகளில் அதிக தேய்மானம் இல்லைனாலும் கூட நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. காரணம் நம்மளுடைய பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் துருப்பிடிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது, இரும்பு படகுகள் சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும். அப்போ அதை பராமரிக்க

இதுக்கான செலவினங்களும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அலுமினியத்தை போலவே இதுலேயும் கூட பெயிண்ட்டுக்கான காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மூன்றாவதாக மரப்படகுகள். மரப்படகுகளில் இருக்கக்கூடிய எல்லா செலவினங்களுமே கம்மியானதாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மரப்படகு திடீர்னு ஒரு பெரிய அலை வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த மரப்படகு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதை ஏற்றி வச்சு அதுக்கப்புறமா அதை சரி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய செலவுகளும் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த பழுதை பொறுத்தது. நான்காவதாக ஃபைபர் படகுகள். ஃபைபர் படகுகளுக்கு அதிகமாக நீங்கள் பராமரிப்பு செலவு பண்ணணும் அப்படின்ற தேவை இல்லைனாலும் கூட ஒரு தடவை ஃபைபர் படகு உடஞ்சி போச்சுன்னா அதை மறுபடியும் நம்மளால் கட்டமைக்க முடியாது, பராமரிக்க முடியாது. அதனால் ஃபைபர் படகு அப்படின்றது அது உடையிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வேலை பார்த்து மறுபடியும் நம்மளால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இந்த மீனை பார்த்தா மட்டும் எல்லாருக்குமே நாக்களை எச்சி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனை சாப்பிட்றதும் அவ்வளோ ஈஸியான ஒன்று, ஏன்னா இதில் அதிகமாக முள் இருக்காது. அதே போல் இதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது வடிவம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்கும் எல்லாருக்குமே. மீன் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் இந்த மீன் தான் முதல்ல ஞாபகம் வரும்ப்பா அப்படின்னு சொல்லலாம். நெய்தல் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான மீன் பேர் தெரியும், அவங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மீன் பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும், அதுதான் நெய் மீன். இந்த நெய் மீன் பார்த்திங்கன்னா, மீன் எண்ணெய் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மீனாகவும் இருக்குது. இதில் ஒமேகா 3 கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, இந்த சத்துக்கள் இந்த மீனில் குறிப்பாக அதிகமாக இருக்குது. நெய் மீனில் விட்டமின் டி இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலக்கூறாக இருக்குது. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா மீன் சாப்பிட்டாலும் கிடைக்கும், அதே நேரத்தில் நெய் மீன் சாப்பிட்டிங்கனாலும் கிடைக்கும். அதே போல் முடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு மீனும் கூட, குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, வறுவல் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, புட்டா வச்சு சாப்பிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மீன் நெய் மீன். கிடைக்கிற நேரத்தில் வாங்கி சாப்பிடுங்க, ரேட் அதிகமாக இருந்தால் என்ன. இந்த கருத்தோடைய இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: அன்பான நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. 9-ல் இருந்து 10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு அகிலா சிவராமன் எழுதின கணவரும் தந்தையாகலாம். கதை சொல்றதுக்காக நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள போலாமா? பத்மா கோமால போய் இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. ராஜசேகரனும் அவங்களுக்கு இன்னைக்கு நினைவு வரும், நாளைக்கு நினைவு வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். பத்மாக்கும் ராஜசேகருக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் குழந்தை பிறக்காத காரணத்தினால உனக்கு நீ எனக்கு நான் தனக்குத்தானே ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. பத்மா எப்படி கோமாக்கு போனாங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசேகரும் பத்மாவும் ஸ்கூட்டர்ல போயிருந்தப்போ அந்த சமயமா எதிரில வந்த லாரி அவங்கள அப்படியே இடிச்சதுல ஸ்கூட்டர்ல சடன் பிரேக்க ராஜசேகர் போடவும் ராஜசேகர் பின்னாடி உட்கார்ந்திருந்த பத்மா அப்படியே தூக்கி எறியப்பட்டாங்க. அன்னைக்கு தலையில பலத்து அடிபட்டு கோமால போன பத்மா தான் இன்னைக்கும் அவங்க பழைய நிலைக்கு திரும்பல. வீட்டிலேயே நர்ஸ வச்சு தன்னோட மனைவிய ராஜசேகர் பாத்துட்டு இருந்தார். அதுவும் ஒரு சின்ன குழந்தை போல பாத்துட்டு இருந்தார். ராஜசேகருக்கு அவர் மனைவின்னா உயிர். அன்னைய தினம் எப்பயும் போல எந்திரிச்சு தன்னோட வேலைகளை பாத்துட்டு வழக்கம் போல பத்மாவோட படுக்கைக்கு போய் பார்த்தார். என்ன ஆச்சரியம், அவங்களோட கால்கள்ல விரல்களோட அசைவு மெல்ல தெரிஞ்சிச்சு. அத பார்த்த ராஜசேகருக்கு போன உசுறு திரும்பி வந்தது போல இருந்துச்சு. அப்புறம் தன் மனைவியோட தலையில மெல்ல கோதி கொடுத்து அவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாரு. பத்து, என்னம்மா அப்படி பாக்குற? நான் தாமா உன்னோட ராஜு. எந்திரிச்சிட்டியா? காஃபி குடிக்கிறியா? வா ப்ரஷ் பண்ண போலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பத்மாக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல. தம் முன்னாடி நிக்கிறது யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ராஜசேகருக்கு ஒரு சின்ன நப்பாச, தம் மனைவிக்கு சுயநினைவு வந்துராதான்னு. ஒண்ணுமே புரியாம பத்மா திகச்சு போயிருந்தாங்க. பக்கத்துல நர்ஸ் இருக்கும் போது ராஜசேகருக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு ஆத்திர அவசரம்னா கூட அந்த நர்ஸ் பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில அவர் கொஞ்சம் தைரியமா இருந்தார். கணவரும் தந்தையாகலாம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சார், இப்ப அவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. அவங்க 4 வருஷம் கழிச்சு கண்ணு முழிச்சிருக்காங்க. முதல்ல அவங்களோட பல்ஸ், ஹார்ட் பீட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும். நீங்க முதல்ல டாக்டருக்கு கால் பண்ணுங்க சார். சரிம்மா, நான் உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் டாக்டருக்கும் கால் பண்ணாரு. அவர் கால் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ளேயே டாக்டரும் வீட்டுக்கே வந்துட்டாரு. பத்மாவை அவர் நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாத்திரை மருந்து கொடுக்கணும்னு தெளிவா எழுதி பிரஸ்கிரிப்ஷன் லிஸ்டையும் கொடுத்தாரு. அப்புறம் பத்மாவை மெதுவா படுக்கையில இருந்து எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் சொன்னாரு. டாக்டர், என் மனைவி இப்ப எப்படி இருக்கா, அவளுக்கு உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? மிஸ்டர் சேகர், உங்களோட மனைவி பரிபூர்ணமா கோமால இருந்து வெளியில வந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இப்ப இருக்கு. என்ன பிரச்சனை டாக்டர்? இதனால என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு தலையில பலத்த அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்து போச்சு. இப்ப எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. சோ இப்பதான் நீங்க ரொம்ப பொறுமையா அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். டாக்டர், இப்ப நான் என்னதான் பண்ண? அவங்களுக்கு மெது மெதுவா குழந்தை பருவம் ஞாபகத்துக்கு வரும். அதனால நீங்க அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. சரி டாக்டர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜசேகரும் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் பத்மாவை செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நர்ஸ் கிட்டையும் ராஜசேகர் கிட்டையும் சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ராஜசேகருக்கு எதுவுமே புரியல. அவருக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு பத்மாக்கும் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்க முடியல. அவங்களோட நிதர்சன வாழ்க்கைக்கும் அவங்க பழக்கப்படாம இருந்தாங்க. ஞாபகத்துக்கும் எதுவும் வராம, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே ஒரு செல்ல மாதிரியான வாழ்க்கையை தான் பத்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ராஜசேகர் மட்டும் நல்லா படுத்து எடுத்துட்டாங்க. என்னதான் தன் மனைவி தன்னை புரிஞ்சுக்காம அடிக்கடி கோவப்பட்டு பதட்டப்பட்டு பேசினாலும் ராஜசேகர் ரொம்ப பொறுமையா நிதானமா ஒரு குழந்தைய கையாள்றது போலதான் தன் மனைவி கிட்ட நடந்துகிட்டாரு. நாட்களும் உருண்டோடுச்சு. நாளாக நாளாக பத்மாக்க அவங்களோட குழந்தை பருவம் தான் நினைவுக்கு வர ஆரம்பிச்சுச்சு. என்னை எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எங்க அம்மாவை பாக்கணும், எங்க அப்பாவை பாக்கணும், சாப்பாடு எனக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் பத்மா அவங்க வீட்டுக்காரர் கிட்ட போட்டாங்க. ராஜசேகர் கொஞ்சம் கூட கோவப்படாம கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம தம் மனைவி சொல்ற எல்லா வேலைகளையும் நல்லா பண்ண ஆரம்பிச்சார். அவரோட இந்த இக்கட்டான நிலைமைய எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட அவருக்கு தெரியாம போச்சு. நர்ஸ் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க, அப்புறம் டியூட்டி முடியவும் வீட்டுக்கு போயிருவாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ராஜசேகர் அவங்க மனைவிய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நாளுக்கு நாள் இந்த பத்மா புரிஞ்சுக்காம பேசுறாளே, இவளை நான் எப்படி பத்திரமா பாத்துக்க போறேன்னு தெரியலையே, அவளோட அம்மா அப்பாவை நான் எங்க போய் கூட்டிட்டு வருவேன், ரெண்டு பேருமே தவறிட்டாங்க, அவளுக்கு கூட பிறந்தவங்களும் இல்ல, இப்ப இந்த சூழலை எப்படி சரி செய்ய போறேன்னே தெரியலையே அப்படின்னு என்ன பண்றதுன்னே தெரியாம மனுஷன் திக்க முக்காடி போயிட்டாரு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைப்பாய் இதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். இருக்க இருக்க பத்மாவோட பிடிவாதம் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. நீ என்கிட்ட போய் சொல்ற, எங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்ன, வாங்கி தராம இப்ப வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்க, எப்ப வாங்கி தருவ? சாக்லேட் வாங்கி தர மாட்டேங்கிற, பொம்மை வாங்கி தர மாட்டேங்கிற, என்னையே ஏமாத்துற அப்படின்னு அன்னைக்கு பத்மா உங்க வீட்டுக்காரர்கிட்ட குழந்தையாட்டும் சண்டை போட்டாங்க. சாரிமா சாரிமா, நான் உனக்கு வேணும்னு வாங்கி தராம இல்ல, என் கையில காசு இல்லம்மா, நான் கண்டிப்பா உனக்கு இன்னும் 2 நாள்ல வாங்கி தரேன் இப்படித்தான் சொல்ற. சரி அதை விடு, எங்க அம்மா அப்பாவை பார்க்க எப்ப என்ன கூட்டிட்டு போவ? கூட்டிட்டு போறேமா, நீ முதல்ல சாப்பிட்டு சமத்தா தூங்குவியா, நீ தூங்கி எந்திரிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான் இருக்கேன். என்ன கிஃப்ட் வாங்கி தர போற? சொல்றேன் சொல்றேன், நீ முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அப்பதான் உனக்கு நான் சொல்லுவேன். சரி அப்படின்னு பத்மா சொல்லிட்டு சமத்தா சாப்பிட்டுட்டு அப்படியே மெல்ல படுத்து தூங்கிட்டாங்க. கிஃப்ட் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன்னு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி எப்படியோ சமாளிச்சு பத்மாவை அவங்க வீட்டுக்காரர் பாத்துட்டு இருந்தார். பத்மாவை தூங்க வைக்கிறதுனாலும் சரி, அவங்களுக்கு பல்லு விலகி விடுறதுனா கூட சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் சால்ஜாப்பு பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒத்த கால நிப்பாங்க, அதுவும் விடாப்பிடியா. மனைவிக்கு விபத்து ஏற்பட்ட காரணத்தினால பேங்க்ல மேலாளரா இருந்த இவர் இப்போ விருப்ப ஓய்வு வாங்கிட்டு வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். உண்மையிலேயே ராஜசேகருக்கு அவங்க மனைவி மேல அலாதியான பாசம் இருந்துச்சு. தன் அப்பாவோட சொத்து இருக்கிற காரணத்தினால இதுவரைக்கும் பண பிரச்சனை இல்லாம வாழ்க்கை எப்படியோ ஓடிட்டு இருந்துச்சு, காலமும் சுழண்டுகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பத்மாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. பத்மாவை பாக்குறதுக்கு முன்னாடியே ராஜசேகர் அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இங்க பாருமா மகினா, எப்படியாச்சும் நீ பத்மா கிட்ட பேசி புரிய வைக்க பாரு, ஒருவேளை உன்ன பார்த்தாலாச்சும் அவளோட பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமோ என்னவோ, ஒரு நம்பிக்கைதாமா, நீயும் தைரியமா பேச அவகிட்ட, மனச விட்டுறாதம்மா, அவதான் என் உலகமே, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கண்ண, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட மனசு விட்டு பேசி பாக்குறேன், அவளுக்கு தெரியுதான்னு பாக்கலாம், வாங்க போய் பேசி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டான மகினா அவங்கள பாக்குறதுக்காக ரூம்குள்ளயும் போயிட்டாங்க. தன் ஃப்ரெண்ட பார்த்த உடனே, ஏ நீ நீ பார்த்த முக மாதிரியும் இருக்கு, ஆனா உன் பேர் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே, உன் பேர் என்ன? பத்மா, நான் மகினாடி, என்ன தெரியலையா? உன்னோட மகினா, உன்னோட நெருங்கின ஃப்ரெண்டான என்னையே நீ மறந்துட்டல, தெரிஞ்சோ தெரியாதது மாதிரி பாக்குற பாரு. ஏ மகினா எப்படி இருக்க? இப்பதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா? ஆமா, நீ ஏண்டு இப்படி ஒரே அடியா சொல்ற? நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன வயசாகுது? நீ என்னமோ அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்ற, நம்ம இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னடி பேசுற, நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ 38 வயசு ஆகுது, முதல்ல உனக்கு தான் கல்யாணம் ஆச்சு, 6 மாசம் கழிச்சு எனக்கு ஆச்சு. உன் கல்யாணத்தை கூட நான் வந்தனே, பச்சை கலர்ல புடவை கட்டிக்கிட்டு மஞ்சள் கலர்ல ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நல்லா கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு வந்தனே, அதுல 2 நகை கவரிங்க, நீ கூட என்ன கேலி பண்ணியே. என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கல்யாணம் ஆயிருச்சா? உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்ற, அதெல்லாம் விடு, என் கூடவே இவர் இருக்காரு, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அடிப்பாவி, கட்டின புருஷனையே மறந்துட்டியா? என்னடி சொல்ற, இவர் என் புருஷனா? அம்மா தாயே, நீ ஆள விடுமா? இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இருந்தேன்னு வை, அப்புறம் என் நிலைமை மோசமாயிரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படப்படான்னு எந்திரிச்சு அங்கிருந்து மகினா போயிட்டாங்க. ராஜசேகருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. தம் மனைவியோட மனசுல எந்த மாற்றமும் வரலன்னு சொல்லி அவர் மனம் நொந்து போனாரு. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கணவரும் தந்தையாகலாம் அப்படின்ற கதையை அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். சாரிண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. அவளுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வந்துடும்ன்ற காரணத்தினாலதான் இதெல்லாம் பேசினேன். ஆனா எதுவுமே பிரயோஜனப்படலண்ணா. அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்துல இல்ல எதுவுமே. ஐ எம் சோ சாரிண்ணா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகினா அங்கிருந்து போயிட்டாங்க. ராஜசேகருக்கு இன்னும் மொழி பிதுங்கி போச்சு. தம் மனைவிய எப்படி சமாளிக்க போறோன்னு அவருக்கு தெரியாம தவிச்சு போயிருந்தாரு. பத்மாவும் ரொம்ப நேரமா படுக்கையிலேயே உட்கார்ந்துட்டு எதையோ பறி கொடுத்தது போல யோசிச்சுட்டு இருந்தாங்க. படுக்கையை விட்டு எந்திரிச்சு நேரா அவங்க ராஜசேகர் கிட்டதான் வந்தாங்க. முகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற சோகத்தை மறைச்சிட்டு தம் மனைவி முன்னாடி எந்த சோகத்தையும் காட்டாம சிரிச்ச முகத்தோட, பத்து ஏமா எந்திரிச்சு வந்துட்ட, போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்ல, என் ஃப்ரெண்டு பேசினதை அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள அதான் ஓடிட்டு இருக்கு. நீ நிஜமால என்னோட புருஷனா? அவ ஏதேதோ சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லம்மா இல்ல, நான் உன்னோட வீட்டுக்காரே இல்ல. அந்த மகினாக்கு தான் என்னவோ ஆயிப்போச்சு, ஏதேதோ உளறிட்டு போறா. அப்போ நீ யாரு? நான் வந்து உன்னோட அப்பா அம்மா. என்னது, நீங்க என் அப்பாவா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் உன்னோட அப்பா. என்ன தெரியலையா? அப்படியா, நீங்க என்னோட அப்பாவா? அப்ப சரி, நான் தான் குழம்பி போயிட்டேன். நீங்க நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? ஆமாமா, நீ என்ன கேட்டாலும் செய்வேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் தட்டாம பண்றேம்மா. என்ன வேணும் உனக்கு சொல்லு. நிஜமா, நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணுவீங்களா? இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு ஊட்டி விடுறீங்களா அப்படின்னு பத்மா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து கேக்கும் போது ஒரு நிமிஷம் கூட அவர் தாமதிக்கல, கிச்சனுக்குள்ளதான் வேகமா போனாரு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ராஜசேகரோட கண்கள்ல கண்ணீர் மழுகுச்சு. கிச்சனுக்குள்ள போய் தட்டை எடுத்து அதை கழுவி சுட சுட சாதத்தை போட்டு நெய்யை ஊத்தி பருப்பை போட்டு அதை நல்லா பிசைஞ்சு கொழைச்சு ஒரு குழந்தைக்கு ஊட்டுறது போல தம் மனைவிக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சாரு. பசியில பத்மா இருந்திருப்பாங்க போல, நல்லா சாப்பிட்டாங்க. இன்னும் வேணுமாமா சாப்பாடு? ஆமா, சாப்பாடு சூப்பரா இருக்கு. நீங்க தான் சமைச்சிங்களாப்பா? ஆமாமா, உனக்காகவே பார்த்து பார்த்து பண்ண. கீரை நம்ம தோட்டத்துல விளைஞ்சதான், அதை போட்டு பருப்பு கடையல் பண்ண. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்பளம் பறிச்சு தரீங்களா? உனக்கு என்ன அப்பளம் வேணும்? உளுந்தப்பளம் வேணுமா இல்ல வடகு மாதிரி வேணுமா? ரெண்டுமே சாப்பிடுவேன், எனக்கு பண்ணித்தாங்களேன். 5 நிமிஷம், இப்பவே போய் உனக்கு அப்பளமும் வடகுமோ பொறிச்சு கொண்டு வரேன், சரியா? அப்படின்னு சொன்ன ராஜசேகர் ஜெட்டு வேகத்துல கிச்சனுக்குள்ள போய் வானிலைய அடுப்புல வச்சு நல்லா எண்ணெயை ஊத்தி சூடாக்கி அப்பளம் வடகத்தை பொறிச்சு தம் மனைவிக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. கருக் முறுக்குன்னு அதை சூப்பரா சாப்பிட்டாங்க பத்மா. வயிறார அவங்க சாப்பாட்டையும் அப்பளம் வடகத்தை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சு அப்படின்னு ஏப்பம் விட்டாங்க. அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் என்ன பார்க்குக்கு கூட்டிட்டு போறீங்களா? அங்க ஊஞ்சல் சருக்கு மரம் எல்லாமே இருக்கு. அப்படியே பக்கத்துல ஒரு பானிபூரி கடையும் இருக்கு, அங்க எனக்கு பானிபூரி வாங்கி தாங்கப்பா. சரிம்மா, நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன். உன்னங்க நான் கூட்டிட்டும் போறேன். நீ இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு, சரியா? சரிப்பா, என் செல்ல அப்பா அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்காரோட தோள்ல அன்போட சாஞ்சுக்கிட்டாங்க பத்மா. மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனா ராஜசேகரை பொறுத்த வரைக்கும் பத்மா அவரோட குழந்தை. பத்மாவை பொறுத்த வரைக்கும் ராஜசேகர் அவங்களோட அப்பா. ராஜசேகர் அவங்க மனைவிய இமை போல வச்சு பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. அவங்க கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிடல. சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்க மனைவியோட முகத்துல பார்த்தாரு. பத்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தம் மனைவிய நல்லா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட தேவைகளை நிவர்த்தனை பண்றது, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது, அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறதுன்னு ராஜசேகர் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து ஒரு சிலையை எப்படி நுணுக்கமா செதுக்குவாங்களோ அந்த மாதிரி பண்ணாரு. பத்மாவும் கஷ்டம் கவலைன்னு எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. ராஜசேகர் பத்மாவோட வாழ்க்கை நிம்மதியா இருந்துச்சு.

0: தூக்கம் மாறலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
1: அதுவும் வரும்.
0: காத்தே வரல.
1: வரும்.
0: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்.
1: வராது.
0: வரும். அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: வேலையை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அத பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఎస్ఐ ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா வண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ₹1,00,000 வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: எவனவனோ எழுதியதை எழுத்து கூட்டி படிச்சு புட்டு, நீ படிக்க வேண்டியத விட்டு புட்ட. அட ஓம் படிப்போம், ஏன் படிப்போம், அவன் படிப்போம், எவன் படிப்போம், அனுபவமா வந்ததுன்னா வேறையப்பா.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று சொல்ல துடிக்கிது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்று சொல்ல துடிக்குது மனசு மற்றும் புது பாட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோத்தவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவியத்தை வந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணாலே பார். குட் பை.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மலர்கோ

0: தூங்க மாட்டேன்.
1: ஒரு குழந்தை பிறந்ததம்மா,
0: தூங்க மாட்டேன்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்கான். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.